நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 16 தேதி 2026 ஆண்டு மே மாதம் 6 தேதி இன்று புதன்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே துவங்குகின்றன. கேட்கலாம் மங்கள இசை.

நாளொரு குரல். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. அதிகாரம் மக்கட்பேறு. பொருள்: பெற தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களை பெறுவதை தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பதில்லை. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரா பூபாலன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். சம்மங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். வீட்டு அபாயகரமான கழிவுகள் குறித்து வாசிப்பவர் என். காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:02 புதுவை புதுமை தமிழமது. தமிழ் மொழியின் பெருமை குறித்து முனைவர் வே. மகேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதி. 7:25 நலமாய் வாழ ஆஸ்துமா சிகிச்சையின் முக்கிய நோக்கம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி. லோக்நாத் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

9-2 திரைசை, 10-2 கெட் செட் கோ கேம் ஷோ, 11-2 மெலடி மேஜிக், 12-2 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே, அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு குறித்து பாகூர் பேராசிரியர் அண்ணுசாமி, மேல்நிலைப்பள்ளி முதல்வர் நீலம் அருள் செல்வி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், தொற்று நோயியல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறை மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் சுரேந்திரன் அவர்கள்.

நான்கு மணி முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 முதல் 7 மணி வரையிலும், இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும் மற்றும் 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே. 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரையிலும் மணிக்கு ஒரு முறை இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகள், 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து

இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1214 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நிகழ்வுகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 முதல் 8:14 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். வி எஸ் மகாதேவன் பாட்டு, மதுரை எம் விஜயகணேஷ் வயலின், பாம்பே சி என் பாலாஜி மிருதங்கம். 10:02-11:02 திரை இசை. 11:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலிக்கு 90 முகமும் முகவரியுமாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம். 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம், கட்டடங்களுக்கு வண்ணம் பூசுதல் வேலை செய்யும் எம் சுரேஷ் அவர்களுடனான ஓர் சந்திப்பு.

12:30 பன்னிசை மாலை, பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா சி லலிதா ஆகியோர் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கம். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு குறித்து பாகூர் பேராசிரியர் அண்ணுசாமி மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் நீலம் அருள் செல்வி அவர்களுடன் நேர்முகம். காண்பவர் ஆர்ஜே ஜோ. 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 திரை இசை, 3:30 சங்கீத சாரல், ஆணையாம்பட்டி எஸ் தண்டபாணி ஜலத்ரங்கம், 4 மணிக்கு திரை இசை.

5 மணிக்கு பொன்மாலை பொழுது, 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 6 மணி முதல் 6:10 வரை திரைசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணிக்கு திரைசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், பாசன நீர்த்தர அளவுகள் மற்றும் மேலாண்மை நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பயிற்றுநர் முனைவர் எம் யுவராஜ் அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி. எட்டு மணி முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு

நிகழ்ச்சி நிரல் 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்வுகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

காலை 1 மணிக்கு மகளிர் நேரம். அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு குறித்து பாகூர் பேராசிரியர் அண்ணுசாமி மேல்நிலை பள்ளியின் முதல்வர் நீலம் அருள் செல்வி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ. எஃப்எம் ரெயின்போ 102.8 7.2 புதுவை புதுமை தமிழமுது. தமிழ் மொழியின் பெருமை குறித்து முனைவர் வே மகேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதியை கேட்கலாம். 7.25 நலமாய் வாழ ஆஸ்மா சிகிச்சையின் முக்கிய நோக்கங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
2: தீயை அகத்தினடை மூட்டுவோம். தீயை அகத்தினடை மூட்டுவோம் என்பது வெறும் உடல் சார்ந்த அல்லது இயற்பியல் செயலை மட்டும் குறிப்பதல்ல. அது ஒரு உருவகம். உள்ளத்தின் ஆழத்தில் ஒளியை, ஆற்றலை, உந்துதலை, ஞானத்தை இவற்றையெல்லாம் மூட்டி வளர்ப்பதை சுட்டுகிறது. தீ என்பது அழிவின் சின்னமாக மட்டும் கருதப்படுவது உண்டு. ஆனால் அதே தீ இருளை போக்கும் ஒளி, குளிரை தணிக்கும் அரவணைப்பு, உணவை பதப்படுத்தும் சக்தி, உலோகங்களை வார்க்கும் வார்ப்பு, மனதின் சோம்பலை எரித்து உற்சாகத்தை ஊட்டும் ஊற்றுமாகவும் இருக்கிறது. தீயை அகத்தினடை மூட்டுவோம் என்கிற மகாகவி பாரதியாரின் அழைப்பு நமக்குள் ஒரு நெருப்பை பற்ற வைத்து அதை என்னாலும் அணையாமல் காப்பதன் மூலம் நமக்கு நாமே ஒளியாவோம், நாம் பிறருக்கும் வெளிச்சத்தினை தருவோம் என்கிறது. தமிழ் பண்பாட்டில் தீயினிடம் முதன்மையானது. ஆதி மனிதன் கண்டுபிடித்த பெரும் சக்தி தீ. அது காட்டுத்தீயாக இருக்கும் பொழுது அழிவை தரும். ஆனால் வீட்டுக்கு கொண்டு வரும்போது அது நமக்கு உயிர் காப்பு. இதே இருமைதான் உள்ளத்தின் தீயிலும் உண்டு. வெறி, கோபம், பொறாமை போன்றவை அகத்தீயின் எதிர்மறை வடிவங்கள். அறிவு, கருணை, படைப்பாற்றல், உறுதி, துணிவு என்பன அதன் நேர்மறை வடிவங்கள். தமிழ்ச்சங்க இலக்கியத்தில் அகம் என்பது உள்ளத்தையும் காதல் வாழ்க்கையையும் குறிக்கும். புறம் என்பது வீரத்தையும் கொடையையும் குறிக்கும். இங்கு அகத்தின் இடை என்பது மனதினுள்ளேயும் உள்ளத்தின் மறைவிடங்களிலும் தீயை மூட்டுதல், ஆழ்மனதின் அசைவுகளை விழிப்புணர்வின் ஒளியில் கொண்டு வருவது. புறத்தீயான வெற்றி தீ, புகழ் தீ, போர் தீ இவற்றுக்கு அடித்தளமாக இருப்பது அகத்தின் தீயே. ஒரு மனிதன் தூக்கத்தில் இருந்து விழிப்பது போல உள்ளத்தின் தீ மூழ்வதற்கு முதல் படி ஆழ்மன

0: சலனங்களை அறிதல். ஆசிரியர், பெற்றோர், நூல்கள், இயற்கை, இவை அகத்தியை மூட்டும் தீப்பொறிகள். ஆனால் தீயை தக்க வைத்து வளர்ப்பது தன்னாலேயே செய்யப்பட வேண்டியது. எல்லா தீயும் நன்மை செய்வதில்லை. இரண்டாம் உலகப் போரின் பேரழிவை அகத்தி உருவாக்கியது. இன்றைய பயங்கரவாத தாக்குதல்களும் இணைய வன்கொடுமைகளும் வெறிகொண்ட உள்நெருப்பிலிருந்தே பிறக்கின்றன. எனவே அகத்தியை நாம் எப்போதும் நெறிப்படுத்திய தீயாக வைத்திருக்க வேண்டும். அது அன்பு, நியாயம், இரக்கம், படைப்பாற்றல் ஆகியவற்றின் திசையில் பாய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் உள்நெருப்பு நம்மை நேரான பாதையில் செலுத்துகின்றதா என சோதித்துக் கொள்ள வேண்டும். தமிழில் ஆன்மீகம் என்பது கோயில் கட்டிடங்களுக்குள் அடங்கிவிடுவதில்லை. அகத்தினில் தீ மூட்டி அகத்தின் அசுத்தங்களை எரித்து பொய்யான தன்னிலையை களைந்து உண்மை ஆன்மாவின் ஒளியில் வாழ்தல் என்பதே ஆன்மீகம். தீயை அகத்தினடை மூட்டுவோம் எனும் இத்தொடர் ஒரு காலத்தில் விடுதலை போராட்ட குரலாக இருந்தது. பின்னர் சமூக மாற்றத்தின் குரலாக ஒலித்தது. இன்றைய காலத்தில் அது தனி மனித மேம்பாடு, மனநலம், படைப்பாற்றல், மெய்யியல் வாழ்வு மற்றும் கூட்டு பண்பாடு ஆகியவற்றின் சின்னமாக உள்ளது. இன்று உலகில் நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சிக்கல் எரிபொருளின் பற்றாக்குறை அல்ல, மனித உள்ளத்தின் எரிபொருளின் பற்றாக்குறையே ஆகும். பணம், அங்கீகாரம் ஆகியவற்றால் நெருப்பு சிலகாலம் புகையும். ஆனால் உண்மையான அகத்தி அது குறிக்கோளுடையது, மதிப்பீடுகளுடையது, மற்றவர்களுக்கும் பயன்படுவது, கலை உணர்வுடையது. அது மட்டுமே நீடிக்கும். நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் புதைந்து கிடக்கும் ஒரு சக்தி மையத்தை கொண்டுள்ளோம். நாம் மட்டுமே அந்த தீயை மூட்டுவதற்கு பொறுப்பாளர்கள். வேறொருவர் நமக்காக அதை மூட்ட முடியாது. ஏனெனில் அது அகத்தினிடை இருக்கிறது. ஓர் ஆசான் அதை காட்டித்தரலாம், ஒரு நூல் அறிவு கொடுக்கலாம், ஒரு நண்பன் துணை நிற்கலாம். ஆனால் பொறியை அழுத்தி நெருப்பை மூட்டும் அழுத்தம் நமது சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். மனிதன் தன் முழு திறனை அடைய வேண்டுமெனில் வெளிச்சூழ்நிலைகள் சாதகமாக வேண்டும். அதைவிடவும் முக்கியம் அவனது அகத்தின் தீ. இன்றைய வேகமான, அழுத்தமான தொழில்நுட்ப சூழலில் அந்த தீயை பேணிக் காப்பதும் மூட்டுவதும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேரம் 6:15. தொடர்வது தெய்வீக ராகம். தொடக்கத்தில் உன்னி மேனன் அவர்களின் குரலில் பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 23 நாள் புதன்கிழமை. நேரம் 6:35. சம்மங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து,
1: வா கதமுத்த.
0: என்ன ரொம்ப மகிழ்ச்சியா வர்ற?
1: ஆமா,
0: அது என்ன கையில என்னமோ வச்சிருக்கிற?
1: பூங்கொத்து தான் உனக்கு கொடுக்கறதா வாங்கி வந்தான்.
0: ஓஹோ, உன்ட்ட ஒரு விஷயம், இந்த பூங்கொத்து வச்சிருந்தீல்ல?
1: ஆமா.
0: என்கிட்ட கொடுத்தி இல்ல?
1: ஆமா,
0: உள்ள பாரு, எம்மோ சம்மங்கி பூ இருக்குது.
1: இரு. ஆமா, சம்மங்கி பூ வாசனையா இருக்குப்பா.
0: இந்த சம்மங்கிய வந்து சாகுபடி செஞ்சோம்னா நிறைய லாபம் அடையலாம்ப்பா.
1: என்ன சொல்ற?
0: ஆமாப்பா, மலர் சாகுபடியில நல்ல லாபம் தரக்கூடியது சம்பங்கி சாகுபடி. வடிகால் வசதி உள்ள நிலம் இருந்தா போதும்.
1: ஓஹோ,
0: உனக்கு அது இருக்கு, நீ அதையும் பயிர் பண்ணலாம். சரி, நேத்து தான் கேள்விப்பட்டேன், கூட ஒரு 2 ஏக்கர் வாங்கிட்டியாம்ல.
1: கதமுத, நீ சொன்ன ஐடியாவில மாடுகளை நிறைய வளர்த்தேன், ஆடு வளர்த்தேன், கோழி வளர்த்தேன், மாடு நல்லா பால் கறந்துச்சு, அதை வச்சு நல்ல வருமானம் வந்ததுப்பா. விவசாயத்துல நல்ல வருமானம், நெல்லு நல்லா விளைஞ்சது, வாழ்க்கையில ரொம்பவும் சந்தோஷமா இருக்கான்.
0: ஓஹோ, இதுல கிடைச்ச காசை வச்சுட்டு

0: 2 ஏக்கர் நிலம் வாங்கிட்டேன்.
1: சரியா, நான் 2 ஏக்கர் நிலம் வாங்கினது உனக்கு எப்படிப்பா தெரியும்?
0: ஏப்பா, நம்ம ஊர்ல ஒருத்தர் நிலம் வாங்கினா ஊருக்கே தெரிஞ்சிரும்ப்பா.
1: ஆமா ஆமா, நம்ம கிராமத்துல ஒண்ணுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல.
0: அதுவும் நல்ல நிலமா பார்த்து உன் பக்கத்து நிலத்தையே வாங்கிட்டேன்.
1: ஆமா,
0: அதுவும் நல்ல விளையக்கூடிய நிலம் தான்ப்பா.
1: சரி சரி,
0: நல்ல வடிகால் வசதி இருக்கு. நான் சொல்ற மாதிரி ஒரு 1/2 ஏக்கர் சம்பங்கி சாகுபடி செய்ப்பா.
1: சரி காதமுத்த, சம்பங்கி சாகுபடி பத்தி எல்லா முறையிலும் சொல்லுப்பா எனக்கு.
0: மத்த பயிருக்கும் சம்பங்கி பயிர் செய்யறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீ இயற்கையான முறையில சம்பங்கி சாகுபடி செய்ய போற அப்படின்னா,
1: சரி,
0: 2 மாசத்துக்கு முன்னாடிய நிலத்தை நல்லா உழுது போட்டு 20 கிலோ சனப்ப தக்க பூண்டு விதைய பரவலா துவிடணும்.
1: சரி,
0: 40 to 50 நாளுக்குள்ளார அந்த பூ பூக்கிற தரணும், அப்புறம் கொஞ்சம் அப்படியே பூத்த தரணும்.
1: ஓஹோ,
0: இந்த நேரத்துல ஒரு தண்ணிய பாய்ச்சி இந்த பசுந்தாள் உரப்பயிர்களை மடக்கி அப்படியே உழுதுணும்ப்பா.
1: ஓஹோ,
0: நீ மடக்கி உழுதுட்டினா உனக்கு யூரியா செலவு மிச்சம், தழைச்சத்தை அப்படியே கிடைச்சிட போகுது. 10 நாள் நிலத்தை அப்படியே கொஞ்சம் காய விட்டு அப்புறம் மீண்டும் ஒரு முறை உழவு செஞ்சு ஒரு 7 நாள் காய விடணும்.
1: பரவாயில்ல.
0: அப்புறம் 20 டன் மாட்டு ஏறு.
1: சரி,
0: உன் வீட்டுலதான் அது பஞ்சமே இல்லையா? கொல்ல முழுக்க வரும் தொழு உரமா தானே வச்சிருக்க?
1: ஆமா ஆமா, தோட்டம் முழுக்க நிறைய சாணம் தான் இருக்க.
0: ஒரு 20 டன் மாட்டு ஏறு எடுத்துட்டு போய்,
1: சரி,
0: அது கூட ஒரு 300 கிலோ வேப்பம் புண்ணாக்கு. வேப்ப மரம் தான் உன் கொள்ளையில நிறைய இருந்ததப்பா.
1: ஆமாப்பா,
0: அதெல்லாம் கலந்து வயல்ல போட்டு மேலும் ஒரு உழவு செஞ்சிரு.
1: சரி சரி,
0: அப்புறம் 2 நாள் கழிச்சு மேட்டு பாத்தி அமைக்கணும்.
1: சரி,
0: பாத்திக்கு பாத்தி இடைவெளிக்கு இடைவெளி 1.5 அடி இருந்தா போதும். பாத்தியோடைய உயரம் வந்து 1.5 அடி வச்சுக்க, அகலம் 2.5 அடி வச்சுக்க. இப்படி மேட்டு பாத்தி அமைச்ச பிறகு சொட்டு நீர் பாசனத்தை போட்டு விட்டுரு.
1: என்கிட்ட நீர் மோட்டர் இருக்குது.
0: தண்ணி செலவு மிச்சமாகும், உரமும் சொட்டு நீர் வழியாவே நீ கொடுத்துடலாம். ஒரு பாத்திக்கு 100 அடி நீளம், 2.5 அடி அகலத்துல பிளாஸ்டிக் மல்ச்சிங் தாள். எதுக்காக அந்த தாள்னா, கலைய வரவிடாம நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்காக தான்.
1: சரி சரி சரி,
0: இந்த பள்ளக்கால் பகுதியில எல்லாம் அதெல்லாம் போட்டு அப்படியே நல்லா மூடிட்டோம்னா களை கிளம்பாது. நமக்கு தேவையான அந்த சம்மங்கி சாகுபடியை மட்டும் நம்ம பாத்துக்கலாம்.
1: சரி,
0: புரியுதா?
1: புரியுது காத்தமுத்த.
0: மண்ணை நல்லா புல புலன்னு வச்சிருக்கேன் இல்லையா?
1: ஆமா.
0: அதுல குழிக்கு குழி 2 அடி இடைவெளியில 3 to 5 inches ஆழத்துல ஒரு சின்ன குழி எடுத்துக்கணும். செடி வளர போதுமான இடைவெளி அப்பதான் இருக்கும். ஜிக்ஸாக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முக்கோண முறையில நடவு செஞ்சோம்னா செடி வளரும் போது அடர்த்தி அதிகமானாலும் செடி ஒண்ணுக்கு ஒன்னு மோதாம இருக்கும்.
1: ஓஹோ,
0: புரியுதா?
1: புரியுது காதமுத்த.
0: சரிப்பா, ஒரு 350 கிலோ விதை கிழங்க வாங்கிக்க.
1: சரி,
0: இது 1 ஏக்கருக்கு தேவையானது. இந்த விதையெல்லாம் நம்ம கேவிக்கே இருக்குல்ல.
1: ஆமா,
0: அவங்கள்ட்ட கேட்டினா அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க.
1: சரி சரி,
0: விதை கிழங்க வாங்கின பிறகு ஒரு 5 நாள் நிழலோட்டமா காய வைக்கணும். அடுத்த நாள் 200 லிட்டர் தண்ணீர்ல 1 கிலோ ட்ரைகோடெர்மா விரடி, அப்புறம் 1 கிலோ சூடோமோனஸ்,
1: சரி,
0: இத கலந்து ஒரு கலவையாக்கிட்டு நம்ம வச்சுக்கணும். அப்புறம் தனியாக வேற ஒரு பிளாஸ்டிக் கேன்ல 200 லிட்டர் ஜீவாமிர்தம் தயாரிக்கணும்.
1: ஓ, அதுவும் இருக்கணுமா?
0: எப்பா, ஜீவாமிர்தம் தயாரிக்கிறத பத்தி தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேனேப்பா.
1: ஆமா, வீட்லயே இருக்குதா?
0: அப்புறம் என்ன, அத ஒரு 200 லிட்டர் தனியா வச்சிக்க. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன கேன்ல ஏற்கனவே நீ இந்த ட்ரைகோடெர்மாவும் சூடோமோனஸும் போட்டு தயாரிச்சுல ஒரு கலவை,
1: ஆமா,
0: அதுல இருந்து ஒரு 20 லிட்டர் எடுத்துக்க.
1: சரி சரி சரி,
0: இந்த ஜீவாமிர்தத்துல இருந்து ஒரு 20 லிட்டர் எடுத்துக்க.
1: சரி,
0: இத ஒரு இடத்துல வச்சு இந்த 350 கிலோ விதை கிழங்க அப்படியே போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சோம்னா,
1: சரி,
0: இந்த வேர்ல வரக்கூடிய அந்த பூச்சி தொந்தரவு, அந்த பூசான தொந்தரவு இதெல்லாம் இருக்காது. அதுக்கு பிறகு இந்த விதை கிழங்குகளை ஒரு நிலோட்டமா வச்சிருந்து லேசா காஞ்ச பிறகு குழியில ஊன்றி நல்லா மண் அணைச்சு விட்டுறணும். உடனே முதல் நீரும் விட்டுறணும்பா. மண்ணுல ஈரப்பதத்தை பொறுத்து 3 நாளைக்கு 1 முறையோ அல்லது 5 நாளைக்கு 1 முறையோ நீ தண்ணி விடலாம்.
1: சரி,
0: வேற என்ன சந்தேகம் இருக்கு உனக்கு?
1: காதமுத்த, இந்த சம்பங்கி பூ எப்ப பூக்க ஆரம்பிக்கும், அதை எப்ப பறிக்கலாம்?
0: பறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 85-90 நாள்ல பூக்க ஆரம்பிச்சிடும்.
1: ஓஹோ,
0: பரவலா பூக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம பறிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு சத்து நிறைய கொடுக்க வேண்டியிருக்குப்பா.
1: ஓஹோ,
0: நம்ம இயற்கையான முறையில வேற பண்ண போறோம்.
1: ஆமா,
0: அதனால இந்த விதை கிழங்கு ஊன்றின பிறகு 15வது நாள் தலா 1 லிட்டர் பாஸ்போ பாக்டீரியா திரவம், அசோஸ்பைரிலும் திரவம், இதை எடுத்துக்கிட்டு 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து, நம்ம தான் சொட்டு நீர் பாசனம் வச்சிட்டோமே,
1: ஆமா,
0: அது வழியா அப்படியே விடணும்பா.
1: ஆமா,
0: அது எல்லா செடிகளுக்கும் போய் சேர்ந்துரும்.

0: சரி
1: அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு ட்ரைகோடர்மா விருடி 1 கிலோ, சூடோமோனஸ் 1 கிலோ,
0: சரி.
1: இதையும 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் மூலியமா விடணும்.
0: ஓஹோ,
1: இது 2 மாசத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்பா. விதைக்கிழங்கு ஊன்றிய 1 மாதத்துக்கு பிறகு 200 லிட்டர் தண்ணீர்ல 6 லிட்டர் பஞ்சகாவியா கலந்து சொட்டு நீர் பாசனம் மூலமும் விடணும். அடுத்த 15வது நாள் 200 லிட்டர் அமுத கரைசலை சொட்டு நீர் பாசனம் மூலம் விடணும்.
0: ஓஹோ,
1: சுழற்சி முறையில இத 5 நாளைக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்பா. இந்த பஞ்சகாவியமும் அமுத கரைசலும் நல்லா பயிரை வளர வைக்கும்பா. இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு பின்னாடி நல்லா பூத்து நல்ல பலன் கொடுக்கும்,
0: நல்ல வருமானமும் கொடுக்கும்.
1: ஆமாப்பா, இந்த சம்பங்கி சாகுபடியிலேயே 1 வருஷத்துல 2 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிடலாம் பா நீ.
0: அப்படின்னா நானு பாண்டிச்சேரி, சென்னை, திருச்சி பூ கடைகளுக்கெல்லாம் லாரியில லோடு அனுப்பி விடுறேன்.
1: எப்ப நீ அடுத்த வருஷம் இன்னும் 2 ஏக்கர் வாங்குறியா இல்லையான்னு பாரு.
0: நீ சொன்ன மாதிரியே வாங்கிடுறேன் காத்தமுத்து.
1: நிச்சயமா நீ வாங்கப்பா.
0: சரி,
1: உனக்கு நல்ல செய்தியை நான் சொல்லியிருக்கேன்.
0: ஆமா,
1: நீ செய்யறதோட மட்டும் இல்லாம
0: சரி
1: உன் நண்பர்களுக்கும் இதெல்லாம் சொல்லுப்பா.
0: கண்டிப்பா.
1: சரி காத்தமுத்து, நான் மகிழ்ச்சியோட கிளம்புறேன், நீயும் சந்தோஷமா போயிட்டு வா.
0: கதமுத்த, உனக்கு எலுமிச்சம்பழம் கொடுக்குறேன்பா, இந்தாப்பா.
1: ஏ கொண்டப்பா கொண்டப்பா, எலுமிச்சம்பழத்துல நிறைய சத்து இருக்குப்பா, வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு. இந்த எலுமிச்ச சாறு அதிகமா நம்ம பருகணும்னா சிறுநீரகத்துல கற்கள் உருவாவது தடுக்கப்படுதான்.
0: ஆமா,
1: புத்தாண்டுல ஒரு மகிழ்ச்சியான ஒரு பழத்தையும் எனக்கு கொடுத்துருக்க.
0: ஆமாப்பா.
1: சரி கதமுத்து, நான் கிளம்புறேன்.
0: கதமுத்த, சந்தோஷமா பார்த்து போயிட்டு வா.
1: சரிப்பா சரிப்பா.

0: உழவர்களுக்கான செய்திகள், சம்மங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். முன்னதாக தில்லி வந்த வியட்நாம் அதிபரை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் வரவேற்றார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேசவுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் அக்கட்சி 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து அக்கட்சியின் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழக சட்டசபை கட்சித் தலைவராக திரு விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அவர் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.

0: மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவிகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். நேற்று சென்னையில் தமது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு செங்கோட்டையன், திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் தலைமையுடன் ஆதரவு கோரி திரு விஜய் பேசியிருப்பதாக தெரிவித்தார். மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு வேணுகோபால் கூறினார். காங்கிரஸ் கட்சி 5 சட்டசபை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் சில கட்சிகளின் ஆதரவையும் திரு விஜய் கோரியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. இதேபோல் திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தாம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் திரு மு க ஸ்டாலின் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பாமக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டமும் அக்கட்சித் தலைவர் திரு அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இதற்கிடையே மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தாவேகா உருவாகி இருப்பதை இந்த வெற்றி நிரூபித்துள்ளதாகவும் வெற்றிக்காக உழைத்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரியகருப்பன் தோல்வியடைந்ததை எதிர்த்து வழக்கு தொடர இருப்பதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஆலோசனை வழங்கியிருப்பதாக கூறினார். சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு குறித்து கட்சித் தலைமை முடிவெடுக்கும் என்றும் திரு உதயநிதி குறிப்பிட்டார். கோடை விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையொட்டி கடந்த 2 நாட்களாக மக்கள் வருகை குறைந்திருந்த நிலையில் நேற்று மீண்டும் அதிக அளவில் வரத் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக சுற்றுலாப் பயணிகள் வருகை குறைவாக இருந்த நிலையில் நேற்று அதிகரித்து காணப்பட்டது. பள்ளி விடுமுறை துவங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் உதகையை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். உதகை அரசு தாவரில் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டப்பட்டா, படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை சுற்றுலாப் பயணிகள் அனுபவித்து செல்கின்றனர். உதகையில்
0: இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் 5 அருவியில் 1 அருவியில் குறைவான தண்ணீர் வர தொடங்கியிருப்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வர தொடங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே சுட்டரிக்கும் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் இங்குள்ள குற்றாலம் 5 அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்ட நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக 5 அருவியில் மட்டும் தண்ணீர் வரத்து வர துவங்கி வருவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சுட்டரிக்கும் கோடை வெயிலிலும் அருவியில் குடும்பம் குடும்பமாக வந்து குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை உட்பட 16 மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 10 தேதி வரை பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். மேற்கு வங்க

0: மாநிலத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பிஜேபி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம்முடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை சம்பவங்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்று மேற்குவங்க நிர்வாகத்திற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி நேற்று உயிரிழந்தார். ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 1200 கனஅடியாக குறைந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக அண்ணல் அம்பேத்கர் ஆற்றிய பங்கு குறித்து பள்ளி பாடத்திட்டத்தில் இடம்பெற நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொது பயன்பாடுகளுக்காக ஒதுக்க வேண்டிய ராமநத்தம் நிலங்களை வரைமுறைப்படுத்த அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இரவு 7:30 இப்போட்டி தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், பி வி சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது. சூழல் அறிவோம். வீட்டு அபாயகரமான கழிவுகள். வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
3: பச்சை நிற குப்பை தொட்டி, நீல நிற குப்பை தொட்டி என குப்பைகளில் தரம் பிரித்து வைக்கக்கூடிய முறைகளை பற்றியும் குப்பை தொட்டிகளின் நிறங்களை பற்றியும் தெரிந்து கொண்டோம். இன்று நம் வீட்டிலிருந்து வரக்கூடிய அபாயகரமான கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுகளில் மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டியவை அபாயகரமான கழிவுகள், டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட் என்று சொல்லப்படும். இவை முறையற்ற வகையில் கையாளப்பட்டால் மனித ஆரோக்கியத்திற்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் ஈடுகட்ட முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்தும். அபாயகரமான கழிவுகள் என்றால் என்ன? அதை எப்படி கையாள வேண்டும்? எந்த நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும்? தீப்பற்றக்கூடிய, நச்சுத்தன்மை கொண்ட, அரிப்புத்தன்மை உடைய அல்லது வேதியியல் வினை புரியக்கூடிய பொருட்களை உள்ளடக்கிய கழிவுகளே அபாயகரமான கழிவுகள் எனப்படுகின்றன. இவை சாதாரண மக்கும் அல்லது மறுசுழற்சி குப்பைகளுடன் கலக்கும்போது ஒட்டுமொத்த கழிவு மேலாண்மை அமைப்பையுமே அது நச்சாகி விடுகிறது. அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு நம் வீட்டிலிருந்து வரக்கூடிய இந்த அபாயகரமான கழிவுகளை சிகப்பு நிற குப்பை தொட்டியில் அப்புறப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் தனியாக ஒரு கவரில் இந்த கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும். நம் வீட்டிலிருந்து வரக்கூடிய மருத்துவ கழிவுகளான காலாவதியான மருந்துகள், மாத்திரைகள், சிரஞ்சுகள், ஊசிகள், பயன்படுத்திய கட்டுப்போடும் துணிகள், தெர்மோமீட்டர்கள் போன்றவற்றை இந்த சிகப்பு நிற குப்பை தொட்டியில் வீசலாம். அது மட்டுமன்றி மின்னணு கழிவுகளான பழைய பேட்டரிகள், செல்போன்கள், சார்ஜர்கள், ஒயர்கள், மின் விளக்குகள், எல்இடி, சிஎஃப்எல் போன்ற பல்புகள், சிடிக்கள் என இது போன்ற இவேஸ்ட் குப்பைகளையும் நாம்

0: இந்த சிகப்பு நிற குப்பை தொட்டியில் வீசலாம். அது மட்டுமன்றி பெயிண்ட் டப்பாக்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், தரை சுத்தம் செய்யக்கூடிய திரவங்கள், ஆசிட், ஃபெனாயில் போன்ற பாட்டில்கள், பாலிஷ் திரவங்கள், ஏரோசோல் ஸ்ப்ரேகள், இதை போன்றவற்றையெல்லாம் இந்த சிகப்பு நிற குப்பை தொட்டியில் வீசலாம். தனிநபர் சுகாதார கழிவுகளான நாம் பயன்படுத்துகின்ற சானிட்டரி நாப்கின்கள், குழந்தைகள் முதியவர்கள் பயன்படுத்தும் டயப்பர்கள், முகக்கவசங்கள் போன்றவற்றையும் இதில் வீசலாம். அபாயகரமான கழிவுகளை எப்படி நாம் கையாள வேண்டும்? அபாயகரமான கழிவுகளை கையாள்வதில் சிகப்பு அல்லது கருப்பு நிற குப்பை தொட்டிகள் அல்லது பைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. முதலில், அபாயகரமான கழிவுகளை எப்போதும் மக்கும் மற்றும் மறுசுழற்சி குப்பைகளுடன் கலக்கக்கூடாது. இதற்கென தனியாக ஒரு பையை ஒதுக்க வேண்டும். ஊசிகள் மற்றும் கூர்மையான பொருட்களை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி வைக்க வேண்டும். சானிட்டரி நாப்கின்கள் மற்றும் டயாப்பர்களை செய்தித்தாள்களில் சுற்றி அதன் மேல் சிவப்பு நிற அடையாளமிட்டு துப்புரவு பணியாளர்களிடம் தனியாக வழங்க வேண்டும். பெயிண்ட் அல்லது ஆசிட் போன்ற திரவ கழிவுகள் கசியாதவாறு அவற்றின் மூடிகளையோ அல்லது கொள்கலன்களையோ இறுக்கமாக மூட வேண்டும். துப்புரவு பணியாளர்களிடம் இந்த குப்பைகளை சேகரிக்க வரும் பொழுது இது அபாயகரமான கழிவு என்பதை தெளிவாக அவர்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும். பயன்படுத்திய மருத்துவ கழிவுகளை நேரடியாக வீசும்போது துப்புரவு பணியாளர்களுக்கு தொற்றுநோய் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இருக்கிறது. பேட்டரிகளில் உள்ள லித்தியம், காட்மியம் போன்ற உலோகங்களும் பெயிண்டில் உள்ள ஈயமும் மண்ணிலும் நிலத்தடி நீரிலும் கலந்து சுற்றுப்புறச் சூழலை நச்சாக்குகின்றன. இத்தகைய கழிவுகளை தீயிட்டு எரிக்கும்போது வெளியேறும் நச்சு புகை ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் பாதிப்புகளை முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படுத்துகிறது. முடிந்தவரை தீப்பற்றக்கூடிய பொருட்களை குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும். பொருட்களின் லேபிள்களில் உள்ள பயன்படுத்திய பின் அகற்றும் முறைகளை, அதாவது டிஸ்போசல் முறைகள் என்று சொல்லக்கூடியவற்றை முறையாக தெரிந்து கொண்டு அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும். மின்னணு கழிவுகளை அதற்கென உள்ள பிரத்யேக சேகரிப்பு மையங்களில் ஒப்படைப்பது சாலச் சிறந்தது. அபாயகரமான கழிவுகளை சரியாக கையாள்வது என்பது நம் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தையும் மண்ணையும் காக்க உதவும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். வீட்டு அபாயகரமான கழிவுகள் வாசித்தவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பிற்கான வசதிகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற IIT சென்னையின் தொழில்நுட்ப கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் கூறினார். பாதுகாப்பான மற்றும் நிலையான எரிசக்தி துறையின் எதிர்கால ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் கப்பல் கட்டும் துறையில் புதிய ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து ஜப்பான் பிரதிநிதிகள் சபை உறுப்பினரும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவருமான தகாயுகி கோபாயாஷியுடன் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுடெல்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானைச் சேர்ந்த ஓபிகோ ஆகியோருக்கு 2026ஆம் ஆண்டிற்கான புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஊடகவியல் துறையானது மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறது. உலகளாவிய கச்சா எஃகு உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு கடந்த 2014ஆம் ஆண்டில் 5.2%லிருந்து 2024ஆம் ஆண்டில் 7.9% அதிகரித்துள்ளதாக உலக எஃகு அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மேற்கொண்ட வளர்ச்சிப் பணிகள் காரணமாக கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலை விட இந்த முறை அதிக முறைப்படியான இடங்களில் கூட்டணி வேட்பாளர்களுக்கு மக்கள் ஆதரவை வழங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுடெல்லி அருள்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற IPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேரம் 7:02.
4: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: தமிழமுது. தமிழ் மொழியின் பெருமை குறித்து முனைவர் வே. மகேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதியினை கேட்கலாம்.
1: ஒரு மொழி தன்னை அடையாளப்படுத்த பல நிலைத்த தன்மைகளை பெற்றிருக்கும். அத்தகைய மொழியினை கொண்டு தங்கள் பெயர்களை அடையாளப்படுத்தியவர்கள் தமிழர்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி என்ற பெருமையை பெற்ற தமிழ் மொழியினை தங்கள் பெயர்களில் வைத்து பெருமை அடைந்தவர்கள் தமிழர்கள். தமிழரசி, தமிழ்ச்செல்வி, தமிழழகன், தமிழரசன், தமிழ்ச்செல்வன் இது போன்ற பல பெயர்களை தமிழ் மொழியில் மட்டும்தான் காண முடிகிறது. இந்தியாவில் கிடைத்துள்ள 55,000-க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளில் பெரும்பாலும் தமிழ் மொழியிலேயே உள்ளது என்

அடுத்த பல நிலைத்த தன்மைகளை பெற்றிருக்கும். அத்தகைய மொழியினை கொண்டு தங்கள் பெயர்களை அடையாளப்படுத்தியவர்கள் தமிழர்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி என்ற பெருமையை பெற்ற தமிழ் மொழியினை தங்கள் பெயர்களில் வைத்து பெருமை அடைந்தவர்கள் தமிழர்கள். தமிழரசி, தமிழ்ச்செல்வி, தமிழழகன், தமிழரசன், தமிழ்ச்செல்வன் இது போன்ற பல பெயர்களை தமிழ் மொழியில் மட்டும்தான் காண முடிகிறது. இந்தியாவில் கிடைத்துள்ள 55,000-க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளில் பெரும்பாலும் தமிழ் மொழியிலேயே உள்ளது என்பது தமிழுக்கு கிடைத்த கூடுதல் சிறப்பாகும். இந்திய மொழிகளில் அச்சில் ஏறிய மொழி தமிழ் என்ற பெருமையை மட்டுமல்லாது இணையத்தில் அடியெடுத்து வைத்த இந்திய மொழி என்ற பெருமையையும் தமிழ் பெற்றுள்ளது. தமிழ் இலக்கியங்களில் காதல், வீரம், அறம், பொருள், இன்பம், புதுமை, நடுநிலைமை, நேர்மை, சமத்துவம், துணிவு இவற்றை பதிவு செய்வதில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இருந்துள்ளனர். இந்த தன்மையானது சங்ககாலத்தில் இருந்தே உள்ளது என்பது தமிழின் சிறப்புகளுள் சிறப்பானது. அவ்வகையில் மிகச் சிறந்த பெண் ஆளுமைகளாக அல்லூர் நன்முல்லையார், ஆதிமந்தியார், ஓக்கூர் மாசாத்தியார், ஓரம் போகியார், ஔவையார், கழார் கீரன் எயிற்றியார், காக்கை பாடினியார், நச்செல்லையார், காவர் பெண்டு, குமிழி ஞாழலார், நப்பசலையார், குரமகள் இளவெயினி, நக்கண்ணையார், காமக்கணி பசலையார், கச்சிப்பேட்டு நன்னாகையார், நெடும்பள்ளியத்தை பக்குடுக்கை நன்கணியார், பூங்கனு திரையார், பூதபாண்டியன் தேவி பெருங்கோ பெண்டு, பேய்மகள் இளவெயினார், பேயனார், பேரையின் முருவலார், பொதும்பில் புல்லாளங்கண்ணியார், பொன்முடியார், மார்பித்தியார், மாற்றோகத்து நற்பசலையார், முள்ளியூர் பூதியார், வருமுளையாரித்தி, வெண்ணி கொய்த்தியார், வெண்மணி பூதியார், வெள்ளி வீதியார், வெறிபாடிய காமக்கண்ணியர் என பெண்பால் புலவர்கள் இருந்துள்ளனர். இந்த தன்மையானது ஏனைய மொழிகளுக்கு இல்லை என்பது தமிழுக்கு கிடைத்த மிக சிறந்த அங்கீகாரமாகும். உலகில் பழமையான மொழிகளாக லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், சீனம், சமஸ்கிருதம், தமிழ் என 6 மொழிகள் இருந்தாலும் இன்று வரை உயிர்ப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கும் மொழியாக சீனமும் தமிழும் உள்ளது. தமிழினை சங்கம் வைத்து ஆய்ந்ததாகவும் அதற்கு இறைவனே தலைமை ஏற்று நடத்தியதாகவும் பல குறிப்புகள் நம்மிடம் உள்ளன. தமிழ் மொழியில் மட்டுமே பக்தி, அறம், புதுமை, சிற்றிலக்கியம், பேரிலக்கியம் மற்றும் அனைத்து மக்களின் எண்ணங்களை பதிவு செய்வதில் தமிழ் சிறப்பிடம் பெறுகிறது. அதனால்தான் அழகும் இனிமையும் தனித்துவமும் பெற்ற தமிழ் மொழியை செம்மொழி என்ற தனித்துவத்தை 2004 ஜூன் 6 நாள் இந்திய அரசு வழங்கியுள்ளது. நமது தாய்மொழியான தமிழ் திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாயாகவும் உலகின் சிறந்த மொழிகளில் முதன்மையாகவும் கருதப்படுகிறது. மேலும் தமிழுக்கு உரித்தான சிறப்பு எழுத்துக்களான ரா, ரா, நா எழுத்துக்கள் தமிழில் மட்டுமே காணப்படுகிறது. பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் உயர்தனி செம்மொழியாக தமிழ் உள்ளது. மேலும் மத்திய அரசு செம்மொழிக்கான தகுதிகளாக தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை என நிர்ணயம் செய்துள்ளது. மேலும் தமிழ்மொழி தமிழ்நாடு, இந்தியா மட்டும் அல்லாது இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு அமீரகம், தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், இந்தோனேஷியா, கனடா இது போன்ற பிற நாடுகளிலும் தமிழ் பேசும் மக்கள் நிறைந்து காணப்படுகின்றனர். தமிழ் மொழியின் சிறப்பை நம் புலவர்களும் கவிஞர்களும் பலவாறு போற்றி மகிழ்ந்துள்ளனர். அவ்வகையில் மகாகவி பாரதியார் தெல்லுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார், இங்கு அமரர் சிறப்பு கண்டார் என தமிழை அமிர்தமாக சொல்கின்றார்.
மேலும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று

சிறப்பிக்கின்றார். புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழை அமிர்தமாகவும் தம் உயிருக்கு மேலாகவும் கூறுகின்றார். மனோன்மணியம் சுந்தரனாரோ தமது தமிழ்தாய் வாழ்த்தில் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழ் அணங்கே உன் சீரிலமை திறன்வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என கூறுகின்றார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் அமிர்தத்தை கடைந்தால் அதிலிருந்து கிடைக்கும் சொல்லே தமிழ் என்று தமிழின் இனிமையையும் அருமையையும் குறிப்பிடுகின்றார். தமிழ் மொழியில் மட்டுமே ஓரெழுத்து ஒரு மொழி என்ற சிறப்பு நிலை காணப்படுகிறது. இதன் பொருள் ஒரு எழுத்தே தனித்து நின்று பொருள் தருவதாகும். அவ்வகையில் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் காண முடிகிறது. அதில் 40 நெடில் எழுத்துக்களும் 2 குறில் எழுத்துக்களும் அடங்கும். இதனை நன்னூல் என்ற இலக்கண நூலில் பவணந்தி முனிவர் 150வது நூற்பாவில் சிறப்பாக கூறுகின்றார். இதோ அந்த நூற்பா. அ, இ, உ, ஏ, ஐ, ஓ ஆறும் கா, உ, கை, கோ, சா, வி, சு, சே, சோ, தா, தி, து, தே, தை, நா, நீ, நோ, பா, பி, பு, பே, பை, போ, மா, மி, மு, மே, மை, மோ, யாவி என அழகாக குறிப்பிடுகின்றார். இதன் பொருளாக ஆ என்றால் பசுவையும், ஈ என்றால் கொடு என்ற பொருளிலும் பறக்கும் பூச்சியையும் உணர்த்தும். ஊ என்ற சொல்லானது இறைச்சியையும், ஏ என்பது அம்பையும், ஐ என்ற சொல் தலைவனையும், ஓ என்பது மதகு நீர் தாங்கும் பலகையையும், கா என்பது சோலையையும், கு என்பது பூமியையும், கை என்பது ஒழுக்கத்தையும், கோ என்பது அரசனையும், சா என்பது இறந்து போதல் என்ற குறிப்பினையும், சி என்பது இகழ்ச்சியான பொருளிலும், சே என்பது உயர்வையும், சோ என்பது மதிலையும், தா என்றால் கொடு என்ற பொருளிலும், தி என்பது நெருப்பையும், து என்று சொன்னால் தூய்மையையும், தே என்பது கடவுள் என்பதையும், தை என்பது தைத்தலையும், நா என்பது நாவு என்பதையும், நீ என்றால் முன்னிலை ஒருமையையும், நே என்பது அன்பையும், நை இழிவையும், நோ வறுமையையும், பா என்பது பாடலையும், பூ என்பது மலரையும், பே என்று சொன்னால் மேகத்தையும், பை இளமை, போ என்றால் செல் என்ற சொல்லையும், மா என்பது மாமரம் என்ற பொருளிலும், மீ என்பது வானையும், மூ என்பது மூப்பினையும், மே என்றால் அன்பையும், மை என்பது அஞ்சனத்தையும், மோ என்றால் முகத்தலையும், யா என்பது அகலத்தையும், வா என்றால் அழைத்தலையும், வி என்பது மலரையும், வை என்பது புல்லையும், வௌ என்றால் கவருதலையும், நோ என்றால் நோயினையும், து என்பது உன் என்ற பொருளிலும் பயன்படுத்துகின்றோம். ஆக ஒரு எழுத்துக்கே ஒரு பொருளை தரக்கூடிய ஒப்பற்ற தன்மை நம் தமிழில் மட்டுமே உள்ளது. தமிழன் மிக சிறந்த சிறப்புகளுள் ஒன்றாக 7 தலைமுறைகளின் பெயர்களை குறிப்பிடும் வழக்கம் தமிழில் மட்டுமே உள்ளதை குறிப்பிடலாம். தமிழர் பரம்பரை என்பது பன்னெடுங்கால பாரம்பரியத்தை கொண்டது. இது முன்னோர்களின் வழித்தோன்றல்கள் மற்றும் குடும்ப உறவுகளின் சிறப்பை உணர்த்துகிறது. நாம் என்பது முதல் தலைமுறையையும், தந்தை தாய் என்பது இரண்டாம் தலைமுறையையும், பாட்டன் பாட்டி என்பது மூன்றாம் தலைமுறையையும், பூட்டன் பூட்டி என்பது நான்காம் தலைமுறையையும், ஒட்டன் ஒட்டி என்பது ஐந்தாம் தலைமுறையையும், சேயோன் சேயோல் என்பது ஆறாம் தலைமுறையையும், பரன் பறை என்பது 7 தலைமுறையும் ஆக நமது முன்னோர்கள் பற்றிய குறிப்புகளை பரம்பரை பரம்பரையாக கூறுகின்ற வழக்கத்தை தமிழ் மொழியில் மட்டுமே காண முடிகிறது. உலகிலேயே மொழிக்காக கோவில் கட்டிய பெருமை தமிழருக்கு மட்டுமே உண்டு. அத்தகைய தமிழ் தாய்க்கான கோவில் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம்
காரைக்கு

0: குடியில் கம்பன் மணிமண்டப வளாகத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக தஞ்சை பெரிய கோவில். இங்கு தமிழ் எழுத்துக்களின் அடிப்படையில் இக்கோயில் அமைந்துள்ளது. தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நந்தி மற்றும் சிவலிங்கம் 12 அடிகளை கொண்டது. இது தமிழ் எழுத்துக்களில் உள்ள உயிர் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறிப்பதாக உள்ளது. அங்கு உள்ள சிவலிங்க பீடம் இது 18 அடிகளை கொண்டது. இது தமிழில் உள்ள மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். கோவில் கோபுரம் இது 216 அடிகளை பெற்றுள்ளது. இது உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறிப்பதாக அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக முருகனின் அறுபடை வீடுகளில் 4 படை வீடான சுவாமிமலை முருகன் கோவிலில் 60 படிக்கட்டுகள் உள்ளன. அவை தமிழ் வருடங்களான பிரபவ, விபவ, சுக்கில எனத் தொடங்கும் 60 ஆண்டுகளையும் குறிப்பதாக உள்ளது. இவ்வாறாக மொழியை பெருமைப்படுத்தும் சிறந்த நிலை தமிழில் மட்டுமே உள்ளது.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

தமிழ் அமுது, தமிழ் மொழியின் பெருமை குறித்து முனைவர் வே. மகேஸ்வரி அவர்கள் வழங்கிய உரையின் முதல் பகுதியினை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு நல்லுறவு குறித்து அந்நாட்டு அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் புதிய சட்டசபையை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஐஎஸ் அமைப்புடன் இணைந்து தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டிய 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் உணவு தானியத்தை வழங்கி வரும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அதன் ஒரு பகுதியாக நடப்பு பருவத்தில் கரும்புக்கு குவிண்டல் 1க்கு 365 ரூபாய் என்ற நியாயமான விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய விலையை நிர்ணயிக்க அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறுவதுடன் சர்க்கரை ஆலைகள் மற்றும் தொழிலாளர்களும் நன்மை அடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் பருத்தி உற்பத்தியில் நாடு தன்னிறைவை அடைவதற்கு உறுதி பூண்டிருப்பதாகவும், அதன் முக்கிய நடவடிக்கையாக பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் ஆலைகளுக்கு பருத்தி எளிதில் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதுடன் உயர்ரக பருத்தி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாவதும் அதிகரிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலகளாவிய செமிகண்டக்டர் உற்பத்தியில் புதிய திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதையும் பிரதமர் வரவேற்றுள்ளார். குஜராத் மாநிலம் வாடினர் துறைமுகத்தில் உலகத்தரத்திலான கப்பல் பழுதுபார்க்கும் வசதியை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் நாட்டின் கடலோர தொழில் திறன்கள் வலுப்படுத்துவதற்கான முக்கிய நடவடிக்கை உருவாகி இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் உடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவிற்கும் வியட்நாமிற்கும் இடையேயான பாதுகாப்பு நல்லுறவு குறித்து இருவரும் விரிவான ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது.

இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேசவுள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து உயிரி தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்புடன் தொடர்புடைய ஹைதராபாத்தை சேர்ந்த சையத் அகமது முஹைதீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் மற்றும் முகமது சுஹேன் ஆகியோருக்கு எதிராக ஆயுதங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அகமதாபாத் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேஷல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது உலக அளவில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய பல்வேறு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகம், மேற்குவங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. புதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் பிஜேபி 82 இடங்களை கைப்பற்றி 3வது முறையாக ஆட்சி அமைக்கவுள்ளது. மேற்கு வங்கத்தில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. இம்மாநிலத்தில் புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்கான பிஜேபி பார்வையாளராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நியமிக்கப்பட்டுள்ளார். இம்மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி புதிய அரசு பதவியேற்கும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு சமிக் பட்டாச்சாரியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அங்கு முதல்வரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் திரு ராகுல்காந்தி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்தார். திரு விஜய் காங்கிரஸ் தலைமையிடம் ஆதரவு கோரியிருப்பதாகவும் மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து அவருக்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு வேணுகோபால் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திரு டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக வெள்ளை மாளிகை இதனை கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்தில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டிருப்பதற்கும் திரு டிரம்ப் பிரதமருக்கு வாழ்த்து கூறியுள்ளார். இந்நிலையில் மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநரிடம் அளிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று கூறினார். இதனிடையே ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாகவும் முட்டுக்கட்டை ஏற்படுத்தவும் செல்வி மம்தா பானர்ஜி மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறாது என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு பிமல் சங்கர் நந்தா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு 4,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்குவதன் மூலம் ஒரு உறுதியான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது. இதற்கான ஒப்புதலை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அளித்துள்ளார். நடப்பு ரபி பருவ காலத்தில் கர்நாடகத்தில் 9,000 மெட்ரிக் டன் சூரியகாந்தி பூக்களை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்வதற்கும் அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 69 கோடி ரூபாய்க்கும் அதிகமான குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைத்திருப்பதாகவும் சூரியகாந்தி விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடப்பு பருவத்தில் கொண்டை கடலை கொள்முதல்

0: வரம்பை 800,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்தியிருப்பதாகவும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், பி வி சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் 7:30 இப்போட்டி தொடங்குகிறது. ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியை கடப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரக்கு கப்பல்களை பாதுகாப்புடன் கொண்டு செல்ல கடற்படை நடவடிக்கைகளை அமெரிக்கா தொடங்கியுள்ளது. உலக அளவிலான பொருளாதாரத்தை முடக்கும் நடவடிக்கையில் ஈரான் சட்டவிரோதமாக ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ குற்றம் சாட்டியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கையை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு நல்லுறவு குறித்து அந்நாட்டு அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் புதிய சட்டசபையை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. IS அமைப்புடன் இணைந்து தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டிய 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா சிகிச்சையின் முக்கிய நோக்கம் என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆஸ்துமா சிகிச்சையின் முக்கிய நோக்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி வராம பாத்துக்கலாம், வந்தா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இதுதான் முக்கிய நோக்கமா இருக்கும். நிறைய பேர் கேக்குறாங்க ஆஸ்துமாவை குணப்படுத்த முடியுமான்னு கேக்குறாங்க. நம்ம ஆனா ஆஸ்துமா குணப்படுத்த முடியாது, குறைக்க முடியும், வராம பாத்துக்க முடியும். எப்படி நம்ம அதை வராம பாத்துக்கலாம் பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தூண்டும் வகையான பொருட்கள் நம்ம படாம பாத்துக்கணும். தூசி, புகை, குளுமையான பொருட்கள், இதெல்லாம் காரணங்கள். இதெல்லாம் நம்ம வந்து படாம பாத்துக்கணும். அறிகுறிகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா உடனே டாக்டர் அணுகி நம்ம அது காஸ்மாவா இல்லனா உறுதிப்படுத்திக்கணும். உறுதிப்படுத்திட்டு அப்புறம் நம்ம அதை டாக்டர் சொன்னபடி நம்ம தொடர்ந்து மாத்திரை மருந்துகள், முக்கியமா இன்னேலர்னு சொல்லுவோம், அந்த மருந்துகள் எல்லாம் எடுக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு அது கண்ட்ரோலுக்கு வந்துடும். சரி, கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படியே விட்டுலாமா, அதான் கிடையாது. அது நம்ம தொடர்ந்து டாக்டர் கிட்ட அணுகி படிப்படியா நம்ம நிப்பாட்டணும். எடுத்தவனே நிப்பாட்டணும்னா திருப்பி அடுத்த நாள் நம்ம ஆரம்பிச்சிடும். அலர்ஜி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் எடுக்கணும். எப்படி நம்ம பிபி சுகருக்கு எடுக்கிறோமோ அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்தா மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ நம்ம வந்து கண்ட்ரோலும் பண்ணனும், கூடயும் நம்ம வந்து அது வராம பாதுகாத்துக்கணும். எங்க போனாலும் மாஸ்க் போடுறது, குளிமையான பொருட்கள்லாம் தவிர்க்கிறது, வெந்நீர் குடிக்கிறது, இந்த மாதிரி நம்ம அது வராம பாத்துக்கணும். நிறைய பேர் என்னன்னா எங்கிட்ட என்ன வந்து கேக்குறாங்கன்னா, இப்போ ஊசி போட்டாச்சு மாத்திரை போட்டாச்சு சரியாயிருமா டாக்டர்னு கேக்குறாங்க. என்னன்னா நம்ம ஊசி மாத்திரை எது குடுக்கறோம்னா கண்ட்ரோல் பண்ணதான் நம்ம குடுக்கறோம். இப்போ ஊசி மாத்திரை போட்டாங்க அப்படின்னா உடனே குறையும், அது நம்ம சரியாயிடுச்சுன்னு கணக்குல எடுத்துக்க கூடாது. அது வந்து அப்போதைக்கு நம்ம கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். மேற்கொண்டு நம்ம தொடர்ந்து மாத்திரை மருந்துகள் எடுக்கதான் நம்ம அதை வந்து திருப்பி வராம நம்ம பாத்துக்க முடியும். ஒரு தடவையும் வருது கம்மியாகும். இப்ப வருஷத்துக்கு 2-3 தடவை வருதுன்னா அடுத்த வருஷம் நீங்க ரெகுலரா மாத்திரை எடுக்கிறீங்க வராம பாத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு 1 தடவை தான் வரும். அப்புறம் 2 வருஷத்துக்கு 1 தடவை, 3 வருஷத்துக்கு 1 தடவை, இது மாதிரி வருது நாட்கள் கம்மியாகிட்டே போகும். அப்புறம் பிற்காலத்துல அப்படியே தானாவே மறைய கூட வாய்ப்பு உண்டு. இதுதான் நம்ம வந்து சிகிச்சையின் முக்கிய நோக்கமா இருக்கும். சோ நம்ம முடிஞ்ச அளவு வராம பாத்துக்கணும். இப்படி நம்ம வராம பாத்துக்கணும்னா நம்ம என்னென்ன பெனிஃபிட் வரும், நம்மள அன்றாட வாழ்க்கை வந்து ரொம்ப சிரமம் சிரமமா இல்லாம ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கும். அப்ப நம்மள லங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், லங்கோட வேலைகள் செயல்பாடு.

0: நல்லா இருக்கும், பாதிப்பு அடையாம இருக்கும். நீண்ட கால பாதிப்புகள், ஆஸ்மாவை எடுத்தீங்கன்னா நீண்ட கால பாதிப்புகள்லாம் இருக்கு, அதெல்லாம் வராம பாத்துக்கலாம். கேபபிலிட்டி எக்ஸிஸ் டாலரன்ஸ் சொல்லுவாங்க, உடல் பயிற்சி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதோவா உடம்பு மாறும். அப்புறம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகாம சிகிச்சை தவிர்க்க முடியும். சோ இதுதான் நம்ம சிகிச்சையோட முக்கிய நோக்கங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா சிகிச்சையின் முக்கிய நோக்கம் என்ன என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத்.

நேரம் 7:30 FM Rainbow 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் அழகான காலை வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி. ஹாய் சாண்டி, எப்படி இருக்க அப்படின்னு நீங்க கேக்குறது எங்கால நல்லா கேட்டுட்டே இருக்கு. உங்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். உங்க கனவுகளை நோக்கி போறதுக்கு இந்த ஒரு நாள் இன்னொரு நாளா சேர்ந்து இருக்கு. கனவுகளை நோக்கி ஓடுங்க, ஜெயிச்சிருங்க. வணக்கம் மக்களின் நிகழ்ச்சிக்காக வணக்கம். வணக்கம் மக்களின் நிகழ்ச்சிக்கு என்ன பண்ண போறோம்? ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃபி பேஜ் போறோம். அதுல கேட்டிருக்க கேள்விக்கு டக்குன்னு கீழே போய் உங்க பேரு ஊரோட கரெக்டான ஆன்சரை சொல்ல போறோம். அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருக்க அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. மிஷன் லைஃப் திட்டம் எந்த துறையை சார்ந்தது? மிஷன் லைஃப் திட்டம் எந்த துறையை சார்ந்தது? இந்த கேள்விதான் நான் கேட்டிருக்கேன். எஃபி பேஜ் போங்க, ஆகாஷ்வாணி புதுச்சேரி, அதுல கேட்டிருக்க கேள்வியில கீழே கமெண்ட்ல உங்களோட பேரு ஊரு கரெக்டான ஆன்சரை நீங்க சொல்ல போறீங்க. சூப்பரான பாட்டோட இந்த டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க கேட்கலாம்.

நேரம் 7:35. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. இன்னொரு எஃபி பேஜ் போயிட்டு ஆகாஷ்வாணி புதுச்சேரியில என்ன கேள்வி அப்படின்றத நீங்க பாத்திருப்பீங்க. கமெண்ட்ல நிறைய பேர் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னும் போடாதவங்க டக்கு டக்குன்னு போய் உங்களோட பேரு ஊரோட கரெக்டான ஆன்சரையும் போட்டுருங்க. மிஷன் லைஃப் திட்டம் எந்த துறையை சார்ந்தது, அந்த கேள்விக்கான ஆன்சர் தான் நீங்க போட போறீங்க. அடுத்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

வேலை வாய்ப்பிற்கான செய்தி. இஸ்ரோ ஆய்வு மையம் கீழ் செயல்படும் திரவ உந்துசக்தி அமைப்பு மையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சயின்டிஸ்ட் இன்ஜினியர் பிரிவில் மொத்தம் 6 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE அல்லது BTEC. வயது 18 முதல் 28 வரை. 12/5/2026 படி 18 முதல் 30 தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 750, மற்ற பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/5/2026. விவரங்களுக்கு ipsc.gov.in இணையதளத்தை தொடர்போம்.

0: நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டிராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வேலைவாய்ப்பு செய்தியில் ராணுவ வாகன நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சீனியர் மேனேஜர், மெடிக்கல் பார்மசிஸ்ட், நர்சிங் அசிஸ்டன்ட், கல்வி தகுதி MBBS, BFARM ஆர் BSc, வயது 18 முதல் 30 வரை, தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் வரை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து த ஜெனரல் மேனேஜர் HR, ஹர்மோத் வெஹிக்கிள்ஸ் நிகாம் லிமிடெட், HVF ரோட், ஆவடி, சென்னை 654 என்ற முகவரிக்கு அனுப்பவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/5/2025. விவரங்களுக்கு avni.co.in இணையதளத்தை தேடலாம்.

நேரம் 7:57. வணக்கம் மக்களை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் கேட்ட கேள்வி, மிஷன் லைஃப் திட்டம் எந்த துறையை சார்ந்தது அப்படின்ற கேள்விதான் கேட்டுட்டு இருந்தேன். இதுக்கான ஆன்சர் யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அன்புராணி, லோயி செல்வராஜ், அறந்தாங்கி ஐயப்பன், புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், பாபு முள்ளக்காடு, வீரா செந்தில் முருகன், விளக்கப்பாடி கடலூர், சேலம் தொளசம்பட்டி சுதாகர், பெரியவளையம் ரவிச்சந்திரன் சாந்தி, குழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், செஞ்சி சிங்காவரம், கலைவாணி கணிஷ்மா, புண்ணியமேடு வண்ணை கணேசன், பிரபு வீரா ராஜபாளையம், மதுரை சோ சண்முக சுந்தரம், என் எம் வி நச்சுப்பிள்ளை, நாமக்கல் செல்வராஜ், சென்னை ஆண்டனிராஜ், பழைய வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு, பார்த்திபன் தொப்பூர், கொர்க்காத்தூர் கே கே ஞானம்.

முருகன், வீரதுரை அரியலூர், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத். பேரெல்லாம் கரெக்டா சொல்லட்டமா, என்ன ஆன்சர் அப்படின்றத கேக்குறது கேக்குது. ஆக்சுவலா இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, சுற்றுச்சூழல் மிஷன் லைஃப் திட்டம் அப்படின்றது வந்து மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் வந்து செயல்படுகிறது. இது சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம். வணக்க மகளிர் நிகழ்ச்சிக்கு இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணணும் நினைச்சு ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிற வரை உங்ககிட்ட இந்த டாடா பை பை சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே சாண்டி.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆட்சி அமைக்க உரிமை கோரி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னையில் அஇஅதிமுகவின் பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டமும் அக்கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி தலைமையில் நடைபெறுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி வாழ்த்து பெற்றார். அப்போது கடந்த 2021 நடந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான திரு ரிச்சர்ட் ஜான்குமார் உடனிருந்தார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றிருப்பது இரட்டை எஞ்சின் ஆட்சிக்கு கிடைத்த மகத்தான அங்கீகாரம் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தான் போட்டியிட்ட சென்னை கொளத்தூர் தொகுதியில் வசிக்கும் மக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் வாக்குகள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் முழு வாக்குப்பதிவு செயல்முறைகளும் முறைகேடாக நடைபெற்றதாக நம்புவதால் முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் ராஜினாமா செய்ய போவதில்லை என்று செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்திய ராணுவம் கொல்கத்தாவிற்குள் நுழைந்தபோது பொதுமக்களால் சமூக ஊடகங்களில் பரவி வரும் வீடியோ போலியானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி காயமடைந்ததாகவும் அவரது இல்லம் சிஆர்பிஎஃப் படையினரால் தாக்கப்பட்டதாகவும் கொல்கத்தாவில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த வீடியோவில் இடம்பெற்றிருப்பதை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்க்கும் பிரிவு போலியானது என்று மறுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. டைம் இப்போ 8:23:25 நிமிடங்கள் ஆகுது. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா.

எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. டைம் இப்போ 8:03:25 ஆகுது. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பல இடங்களை பற்றிய வரலாறும் பின்னணியும் நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களுக்காக. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். எஸ், இன்றைய நம்ம புதுவை நிகழ்ச்சியில புதுவையில் அமைந்திருக்கக்கூடிய பாரதிதாசன் அருங்காட்சியகம் பற்றிய தகவல் உங்களுக்காக. மேலும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க புதுவை 102.8.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல நம்ம புதுவை கேட்டுட்டு இருக்கீங்க. புதுவையில் அமைந்திருக்கக்கூடிய பாரதிதாசன் அருங்காட்சியகம் பற்றிய தகவல் உங்களுக்காக. பாரதிதாசன் அருங்காட்சியகம் புதுவையில எங்க அமைஞ்சிருக்கு? புதுச்சேரியில ஒயிட் டவுன் பகுதிக்கு அருகில் அமைந்திருக்கு பாரதிதாசன் அருங்காட்சியகம். பாரதிதாசன் அவர்கள் வாழ்ந்த இல்லம் தான் காலப்போக்கில் அருங்காட்சியகமும் மாற்றப்பட்டிருக்கு. இந்த அருங்காட்சியகத்துல பாரதிதாசன் அவர்களின் தலை சிறந்த படைப்புகள் இருக்கு. பாரதிதாசன் அவர்களின் எழுத்துக்களும் கவிதைகளும் அக்கால தமிழ் இலக்கியத்தின் பொற்காலத்தை சித்தரிக்கும் விதமாக இருக்கு. இன்னும் தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்ப பாடல் உங்களுக்காக.

மக்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போல இன்று காலை 10 மணிக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சி உங்களுக்காகவே இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தமிழகத்தில் உள்ள பாறை ஓவியங்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எஸ், நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பாறைகள்ல ஓவியங்களாக தீட்டி வச்சாங்க. சோ தமிழகத்துல எந்தெந்த மாவட்டங்கள்ல பாறை ஓவியங்கள் அமைந்திருக்கு, இது குறித்த கேள்விகள் இருக்கு. சோ உங்க சரியான பதில் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 7598510505 தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேரம் 8:30, 7 நொடிகள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. கல்வி இல்லாத பெண் கலர் நிலம் போன்றவள் அப்படின்னு சொன்னவரு, பெண் கல்வி குறித்து பேசியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். நம்ம புதுவை நிகழ்ச்சியில புதுவையில் அமைந்திருக்கக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசன் அருங்காட்சியகம் பற்றிய தகவல் உங்களுக்காக. இலக்கிய ஆர்வலர்கள் மட்டுமல்லாது அனைவரும் சென்று பார்க்க வேண்டிய இடம் பாரதிதாசன் அருங்காட்சியகம். அருங்காட்சியகத்தில் என்னென்ன இருக்கு, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பெண்கள் மேம்பாட்டிற்காக எழுதிய சில கையெழுத்து பிரதிகள், அவருடைய கைத்தடி, மூக்கு கண்ணாடி, சால்வை, கிளிப்போர்டு, கை கடிகாரம் மற்றும் நாட்குறிப்பு போன்ற பல பொருட்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, இப்ப பாட்டு கேட்கலாம் வாங்க.

நம்ம புதுவை நிகழ்ச்சியில பாரதிதாசன் அருங்காட்சியம் பற்றிய தகவல் கேட்டுருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 100.8 உங்களோட நான் அர்ச்சனா. பாரதிதாசன் அருங்காட்சியம் பற்றி பேசும்போது அவரின் வாழ்க்கை குறிப்பு உங்களுக்காக இந்த நேரம். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் 1891 ஏப்ரல் 29 புதுவையில் பிறந்திருக்காரு. அவருடைய பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மையார். இவருடைய இயற்பெயர் கனக சுப்பரத்தினம். பாரதிதாசன் அவர்கள் மகாகவி பாரதியார் அவர்களின் மீது கொண்ட பற்று காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இரண்ட வீடு, தமிழச்சின் கத்தி, இது போன்ற பல நூல்களை எழுதியிருக்காரு. பல நூல்களை எழுதிய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வாழ்ந்த இல்லம்தான் பாரதிதாசன் அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த அருங்காட்சியகத்தை பார்க்க வருபவங்களுக்கு இந்த இடம் உத்வேகம் அளிக்கும் இடமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல நம்ம புதுவை கேட்டுட்டீங்க. பிசிராந்தியர் என்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். புதுவையில் அமைந்திருக்கக்கூடிய பாரதிதாசன் அருங்காட்சியகம் பற்றிய தகவல் உங்களுக்காக நம்ம புதுவை நிகழ்ச்சியில. பாவேந்தர் பாரதிதாசன் அருங்காட்சியகம் பாரம்பரிய தமிழ் கட்டிடக் கலையில வடிவமைக்கப்பட்டு இருக்கு. இரு தூண்களை கொண்ட ஒரு தனித்துவமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். 3 அறைகள் கொண்டிருக்கு. நுழைவாயின் இருபுறமும் செடி தொட்டிகள் அலங்கரிக்குது. அருங்காட்சியகத்தின் உட்புறம் பாரம்பரிய கோலங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அருங்காட்சியகத்தின் வீட்டின் முதல் அறையில பாரதிதாசன் அவர்களின் வாழ்வில் இடம்பெற்ற செல்வாக்கு மிக்க நபர்களின் புகைப்படங்கள் இருக்கு. 2வது அறையில பாரதிதாசன் அவர்கள் பணியாற்றிய இதழ்களின் தொகுப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. 3வது அறையில குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆயில் பெயிண்ட் ஓவியம் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. சோ மக்களே, உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் பொழுது, லீவ்ல இருக்கீங்க, உங்க பிள்ளைங்களை கண்டிப்பா இந்த அருங்காட்சியகம் கூட்டி போய் காமிங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப பாடல் உங்களுக்காக

47 நிமிடம் 40 நொடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல நம்ம புதுவை கேட்டுட்ருக்கீங்க. பாவேந்தர் பாரதிதாசன் அருங்காட்சியகம் பற்றிய தகவல் உங்களுக்காக. இந்த அருங்காட்சியகத்துக்கான நுழைவு கட்டணம் என்ன, விசிட் பண்றதுன்னு டைம் என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திங்கட்கிழமை மற்றும் பொது விடுமுறை நாட்கள் தவிர மற்ற எல்லா நாட்களும் நீங்க அருங்காட்சியகத்தை போய் பார்க்கலாம். திறந்திருக்கும் நேரம் காலை 9:40 மணி முதல் மதியம் 1 மணி வரை, 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை.

நுழைவு கட்டணம் என்ன அப்படின்னா, பெரியவர்களுக்கு ரூபாய் 15, குழந்தைகளுக்கு 10 ரூபாயும், வெளிநாட்டினருக்கு ரூபாய் 50 கட்டணமாக வசூலிக்கப்படுது. ஓகேங்க, இந்த அருங்காட்சியகத்துக்கு எப்படி போகிறது? புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும், ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம விமான நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கு இந்த பாரதிதாசன் அருங்காட்சியகம். புதுச்சேரி கோரிமேடு ஆகிய இரு நகரங்கள் இணைக்கும் பேருந்து வழித்தடத்தில் தான் அமைந்திருக்கு. சோ கண்டிப்பா லீவ்ல இருப்பீங்க, சம்மர்ல இருப்பீங்க, கண்டிப்பா உங்க குழந்தைங்களோட விசிட் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறதே ரெயின்போ புதுவை 102.8.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கு புதுவையில் அமைந்திருக்கக்கூடிய பாரதிதாசன் அருங்காட்சியகம் பற்றிய தகவல் உங்களுக்காக சொல்லியிருந்தோம். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்ம புதுவை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 8:55 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: காசி தேசத்தில் ஒரு வேடன் இருந்தானா, அவன் வழக்கம் போல் காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கிறான். ஒரு மானுக்கு நேராக குறி பார்த்து அம்பை விட்டுருக்கான். குறி தவறி போய் அந்த அம்பு ஒரு பெரிய மரத்து மேலே போய் குத்திக்கிட்டுது. விஷந்தடவன் அம்பு, அதனால் மரம் வீணாக போயிட்டுது. அதிலிருந்து இலை காய் எல்லாம் உதிர ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நாளில் அந்த மரம் பூரா காஞ்சி அப்படியே பட்டு போச்சு. அந்த மரத்தில் ஒரு பொந்து, அதில் ஒரு கிளி ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த மரம் நல்லபடியாக வளமாக இருந்த காலத்தில் நிறைய பறவைகள் அதில் தங்கியிருந்தது. மரம் காய ஆரம்பித்ததும் அந்த பறவையெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிது, சரி இனிமேல் இந்த மரம் நமக்கு சரிப்பட்டு வராது, வேறு இடம் பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி ஒவ்வொன்றா பறந்து போக ஆரம்பிச்சுட்டுது. கடைசியில் தங்கியிருந்தது அந்த ஒரு கிளி மட்டும்தான். அது அந்த மரத்தை விட்டுட்டு எங்கேயும் போகிறதுக்கு பிரியப்படலை. ஏன்னா அதுக்கு அந்த மரத்து மேலே அவ்வளவு அன்பு. இற தேடுறதுக்கு கூட அந்த கிளி வெளியே போகிறதில்ல. சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கிளி ரொம்ப வாடி போயிட்டுது, சத்தம் போட்டு கத்த கூட அதால் முடியல. அந்த கிளி இப்படி நடந்துக்கிறது தேவலோகத்தில் இருந்த இந்திரனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுதான். நேரில் போய் அந்த கிளியை பார்த்துட்டு வந்தால் தேவையில்லைன்னு தோணுச்சு அவனுக்கு. உடனே தேவலோகத்திலேருந்து புறப்பட்டு பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தான் இந்திரன். ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அந்த கிளிக்கு முன்னாடி போய் நின்னான். ஏ கிளியே, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மரத்தில் இலையும் இல்லை காயும் இல்லை, கிளையெல்லாம் காஞ்சி போய் எப்போ ஒடிஞ்சு விழலாம்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்குது. நீ இன்னமும் இதையே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறியே, உன் கூட இருந்த மற்ற பறவைகள்லாம் பார்த்தியா? இதே காட்டில் உள்ள செழிப்பான மரங்களில் போய் கூடு கட்டிக்கிட்டு சுகமாக இருந்துக்கிட்டு இருக்கு, நீ மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டான் இந்திரன். கிளியை சும்மா சோதிக்கிறதுக்காக தான் அப்படி கேட்டிருக்கான். அந்த கிளிக்கு தவ வலிமை அதிகம், அதனால் வந்திருக்கிறது இந்திரன் தாங்கிறது அதுக்கு புரிஞ்சு போச்சு. தேவேந்திரா, நான் இந்த மரத்தில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன். சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்து காப்பாற்றி ஆளாக்குனது இந்த மரம் தான். எனக்கு பசி எடுத்தப்போ பழம் கொடுத்தது இந்த மரம் தான். எனக்கு ஆபத்து வந்தப்போ அடைக்கலம் கொடுத்தது இந்த மரம் தான். இப்போ இந்த மரம் கஷ்ட திசையில் இருக்குது. இந்த நேரத்தில் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கலாமா? அது வந்து சுயநலம் இல்லையா? இப்படி இது துன்பப்படுற காலத்தில் நானும் இது கூட இருந்து துன்பத்தை சகிச்சுக்கிறது தான் நியாயம். உதவி செஞ்சவங்களை வந்து உதறி தள்ளுறது நல்லது இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னோட நல்ல விரதத்தை குலைக்கிறது மாதிரி அல்லவா இருக்குது நீங்கள் சொல்கிறது. தேவர்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களையே தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற நீங்கள் எனக்கு இப்படி உபதேசம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு தான் கிளி. இந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை கேட்டதும் கிளியே, நண்பர்கள்னால் உன்ன மாதிரி இருக்கணும். பொதுவாக ஒருத்தர் நல்லா இருக்கிறப்போ அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, அவர் கொஞ்சம் வீணாக போயிட்டால் அத்தனை பேரும் ஓடி போயிடுவாங்க. நீ அது மாதிரி இல்லை, சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக எடுத்துக்கிட்ட, உன்னை பாராட்டுறேன்.

0: உனக்கு விருப்பமான வரம் ஏதாவது கேளு தரேன் அப்படின்னாராம் இந்திரன். கிளி என்ன வரம் கேட்டது தெரியுமா? இந்த மரம் மறுபடியும் முன்னாடி இருந்தது மாதிரியே இலை பூ கனிகளோடு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் அப்படியே தந்தேன்னாரு இந்திரன். அடுத்த வினாடியே மரம் முன்னாடி இருந்ததை விட செழிப்பாக பூத்து குலுங்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த கிளியும் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்திரலோகம் போய் சேர்ந்து தான். மகாபாரதத்தில் பீஷ்மர் வந்து தர்மருக்கு இந்த கதையை சொல்கிறார். மற்றவர்கள் வந்து துன்பப்படுறப்போ இந்த கிளி மாதிரி எவன் வந்து பரிவு கொள்கிறானோ அவன் மேன்மை அடையிறது நிச்சயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, அந்த கதையை இந்த சமயத்தில் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, வயசான காலத்தில் அம்மா அப்பாவை கவனிக்காத பிள்ளைங்க காதில் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான். மற்றவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினாலே அந்த அளவுக்கு மேன்மை கிடைக்கும்னா, பெற்றவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினா எந்த அளவுக்கு மேன்மைங்கிறத நினச்சி பார்க்கணும். ஒரு வயசான அப்பா தன்னோட பிள்ளைய பற்றி ரொம்ப மெச்சிக்கிட்டார். என் பிள்ளை எப்பவும் புத்திசாலித்தனமாக குடும்பம் நடத்துகிறான், அவன் சம்சாரம் கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போகிற அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டதே இல்லை அப்படின்னார். அப்படிங்களான்னு கேட்டோம் ஆச்சரியமாக. ஆமாங்க, ஏன்னா இவனே அவங்க வீட்டுக்கு போய் வீட்டோட மாப்பிள்ளையாக தங்கிக்கிட்டான் அப்படின்னார். இவெல்லாம் எந்த காலத்தில் அப்பா அம்மாவை காப்பாற்றுறது?
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தனது முதலமைச்சர் பதவியை முறைப்படி ராஜினாமா செய்வதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு நேற்று கடிதம் அனுப்பியிருந்தார். அவரது ராஜினாமாவை தமிழக ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். முறைப்படி அடுத்த அமைச்சரவை தொடரும் வரை அவரை முதலமைச்சராக தொடரும்படி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் முதலமைச்சர் திரு ஸ்டாலினை கேட்டுக்கொண்டார். சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நாளை மாலை 5:30 மணி அளவில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னையில் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற உள்ளது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு திறந்த ஜீப்பில் நேரில் சென்று சந்தித்து நன்றி தெரிவித்தார். புதுடெல்லியில் நடைபெற்ற விக்சித் பாரதத்திற்கான மாநில நிதிகளை கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெற்ற குழு விவாதத்தில் மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் ஆனந்த் நாகேஸ்வரன் கலந்து கொண்டார். வளர்ந்து வரும் நிதி சவால்களை சமாளித்தல், தரவுகளை அடிப்படையாக கொண்ட கொள்கை கட்டமைப்புகளை பின்பற்றுதல் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் ஆகியவை குறித்து இந்த குழு விவாதத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் பீகாரின் புத்தகயாவில் உள்ள உலக புகழ்பெற்ற பகவோபோதி கோவிலில் வழிபாடு செய்தார். அங்குள்ள புனித போதி மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்து புத்த பகவானை அவர் வழிபட்டார். ஹைதராபாத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு துவங்கும் IPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பஞ்சாப் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

நிகழ்ச்சிக்காக பரபரப்பா வேலைக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்குன்னு எல்லாரும் பரபரப்பா கிளம்பிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னமா இந்த நேரத்தில் போய் ஸ்கூலுன்னு சொல்றியே அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கரெக்டா ஞாபகம் வருது. இப்ப எல்லாரும் ஸ்கூல்ல விட்டுட்டு சம்மர் கேம்புக்கு தான் போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். பரபரப்பா கிளம்புற இந்த நேரத்துல சூப்பரான சாங்ஸோட திரை இசை நிகழ்ச்சியை கேட்க போறீங்க ஆர்ஜே சாண்டி கூட. ஃபர்ஸ்ட் பாடல் வருது தேவி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:07 42 நொடிகள்ல திரேசை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் கண்ணம்மா பாடல்.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: நேரம் 9:12, 20 நொடிகள். திரையிசை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8ல. அழகான சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் அடுத்ததாய் வரும் பாடல் டிக் டிக் டிக். திரைப்படத்திலிருந்து டிக் டிக்னே சாங் வருது, வாங்க கேட்டு என்ஜாய் பண்ணுவோம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 9:21, 25 நொடிகளை திரைசை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 102.8. அடுத்ததா ஒரு வேற லெவல் சாங் வருது அயலான் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:25 திரையிசை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல் விவேகம் திரைப்படத்திலிருந்து, பிரதீப் குமார், சாஷா திரிபதி குரலில்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.

நேரம் 9:32 37 திரைசை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததா பாடல் சூப்பரான ஒரு சாங் வந்துட்டு இருக்கு எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:40 42 நொடிகள்ல திரையிசை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. அடுத்ததாய் வரும் பாடல் முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 9:49 நிமிடங்கள்ல திரையிசை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல் மேயாதமான் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:55 நெருங்கியாச்சு. கிட்டத்தட்ட திரையிசை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். நிறைவு பகுதியில ஒரு சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு அரவான் திரைப்படத்துல இருந்து. யார் யாரெல்லாம் இந்த பாட்டை கேட்டீங்கன்னா நைட்டு ஞாபகம் வரும்னு தெரியாது, ஆனா இது நைட்டு இல்ல பகல்ல கேக்குறோம் இந்த பாட்டை நம்ம.

0: நேரம் 10 மணி. இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். நாடு முழுவதும் உணவு தானியத்தை வழங்கி வரும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அதன் ஒரு பகுதியாக நடப்பு பருவத்தில் கரும்புக்கு குவிண்டால் 1 க்கு 365 ரூபாய் என்ற நியாயமான விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய விலையை நிர்ணயிக்க அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறுவதுடன் சர்க்கரை ஆலைகள் மற்றும் தொழிலாளர்களும் நன்மை அடைவார்கள் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லோமுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையேயான பாதுகாப்பு நல்லுறவு குறித்து இருவரும் விரிவான ஆலோசனை நடத்தினர். மேலும் 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லோம் புதுடெல்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திரு திரௌபதி முர்மையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேசவுள்ளார். காரைக்கால் பொது மருத்துவமனையில் நாளை மறுநாள் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை மருத்துவ கல்வி நிறுவனத்தின் சிறப்பு மருத்துவ குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நலன் கருதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த முகாமில் மனவியல் துறை தலைவர் டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்ரீபன், குழந்தை அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் ஸ்ரீராம், இதயவியல் நிபுணர் டாக்டர் சந்தான கிருஷ்ணன், நரம்பியல் நிபுணர் டாக்டர் துரைராஜ், சிறுநீரகவியல் துறை நிபுணர் டாக்டர் ஹரிதேவ்குமார் ஆகியோர் அடங்கிய குழுவினர் கலந்து கொண்டு ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் வழங்க உள்ளனர். எனவே காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி நலம் பெற வேண்டுமென காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. டைம் இப்போ 10:23:23 ஆகுது. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுக்காக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பாறை ஓவியங்கள் குறித்த கேள்விகள். பாறை ஓவியங்கள்னா என்ன? எஸ், தொன்மை காலங்களில் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பாறைகளில் ஓவியமாக தீட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக அவங்க சமூக வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அது குறித்த கேள்விகள் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்கள் பதிலை நீங்கள் 7598510505 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தமிழகத்தில் உள்ள பாறை ஓவியங்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் முதல் கேள்வி என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க.

தமிழ்நாட்டில் பாறை ஓவியம் காணப்படுகிற அணைப்பட்டி சித்தர்மலை எந்த மாவட்டம் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், பாறை ஓவியம் காணப்படுகிற அணைப்பட்டி சித்தர்மலை எந்த மாவட்டம்? சோ வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 க்கு.

தந்திருக்காங்க. அவங்க முயற்சியை நம்ம பாராட்டுகளை இந்த நேரம் தெரிவிச்சுக்கலாம். முதுகுடி ஐயனார், அது மட்டும் இல்லாம தொலசம்பட்டி சுதாகர் நமக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ராஜபாளையம் பிரபு இவங்களும் சரியான பதில் மதுரை அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் நிறைய மாவட்டம் அமைச்சிருக்கீங்க, சரியான பதில் அப்படின்னா மதுரை தான். ஸோ உங்கள் முயற்சிக்கும் வாழ்த்துக்களை எஃப்எம் ரெயின்போ சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த பாறை ஓவியம் காணப்படுகிற அணைப்பட்டி சித்தர் மலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனிதன் குதிரை மீது அமர்ந்து குதிரை செலுத்துவது போன்ற ஒரு ஓவியம் அந்த பாறைகளில் வரையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மனிதன் தொப்பி அணிந்தது போன்ற ஒரு தத்ரூபமான காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அணைப்பட்டி பாறை ஓவியம் மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன அப்படின்னா, வண்டி ஒன்றின் உருவம் கூட வரைஞ்சி வச்சுருக்காங்க. குதிரை, மான் இது போன்ற விலங்குகளையும் வரைஞ்சி வச்சுருக்காங்க பாறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க இந்த நேரம் உங்களுக்காக. என்ன கேள்வி வெயிட்டிங் தெரிஞ்சுக்கலாமா? பாறை ஓவியங்கள், தமிழ்நாட்டின் பாறை ஓவியங்கள் குறித்த கேள்விகள் தான் உங்களுக்காக. அந்த வரிசையில் தமிழகத்தில் முதன் முதலாக எக்ஸ்ரே வகை பாறை ஓவியங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நம்ம எக்ஸ்ரே நமக்கு உடம்புல பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த எக்ஸ்ரே ஷேப்பில் ஓவியங்கள் கிடைச்சிருக்கு தமிழகத்தில். ஸோ அது எந்த இடம் அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், தமிழகத்தில் முதன் முதலாக எக்ஸ்ரே வகை பாறை ஓவியங்கள் எங்கு கண்டறியப்பட்டன? ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 7598510505க்கு.

கெட் செட் கோ கெட்டிங்கே ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 தமிழ்நாட்டின் பாறை ஓவியங்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் பாறை ஓவியம் காணப்படுகிற அணைப்பட்டி சித்தர் மலை எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டதும் சரியான பதில் மதுரை அப்படின்றது தான். ஸோ இங்கே யாரெல்லாம் நமக்கு சரியாக வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் நிறைய

0: சாதாரணமா வர தோல் நோய்க்கு சிறந்த நிவாரணி கஸ்தூரி மஞ்சள். ஆமாங்க, வீட்டுல தயாரிக்கிற குளியல் பொடியில கஸ்தூரி மஞ்சள் கலந்து குளிக்கலாம்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: கெட் செட் கோ கெட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல். டைம் இப்போ 10:15:45 ஆகுது. தமிழ்நாட்டின் பாறை ஓவியங்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அது வரிசையில் தமிழகத்தில் முதன் முதலாக எக்ஸ்ரே வகை பாறை ஓவியங்கள் எங்கு கண்டறியப்பட்டன அப்படின்னு கேட்டதும், ஸோ சரியான பதில் ஆலம்பாடி அப்படின்றது தான். ஆலம்பாடி மட்டும் இல்லை, செத்தவரை இந்த ஊர்லயுமே இருக்கு. சரி, இந்த ஊர்ல எந்த மாவட்டம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. இந்த ஆலம்பாடி செத்தவரை இரண்டு ஊர்களுமே விழுப்புரத்துல திருக்கோவிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு இந்த ஆலம்பாடி அப்படின்ற இந்த ஊரு. இது என்ன அப்படின்னா, இங்க மான், மாடு, பன்றி போன்ற விலங்குகளை குறிக்கும் வகையில ஓவியங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம விலங்குகளின் உள்ளுறுப்புகளை காட்டக்கூடிய அந்த எக்ஸ் கதிர் வடிவம் போன்ற எக்ஸ்ரே வகை ஓவியங்கள் இங்க இருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலே முதன்முறையாக இங்குதான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இங்க யாரெல்லாம் நமக்கு சரியா வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க பாத்துலாமா. தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பாபு, புலுவபாளையம் ஆனந்த முருகன், சென்னை அன்பு ராணி, அது மட்டும் இல்லாம அறந்தாங்கி ஐயப்பன் நமக்கு சரியா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அரியலூர் வீரதுரை, முதுகுடி ஐயனார் சரியான பதில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் யாரெல்லாம் நமக்கு சரியா வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்க பிரபு ராஜபாளையம் இவங்க நமக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க. செஞ்சி சிங்காவரம் கலைவாணி கனிஷ்மா நமக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் நம்ம இந்த நேரம் வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம நெல்லிக்குப்பம் மகேந்திரன், மனோ, சோபனா, திகழனியன், திகழ்சேய், சுரேந்தர், காயத்ரி இவங்களும் நமக்கு சரியான வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப்ல எத்தனை பேரப்பா போடுவீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய பேர் லிஸ்ட் அவுட் பண்றீங்க. எனிவே, கெட் செட் கோ கேட்டுருக்கீங்க. சரியான பதில் சொல்ல எல்லாருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் இந்த நேரம் உங்களுக்காக என்ன கேள்வி வெயிட்டிங் தெரிஞ்சுக்கலாமா. பாறை ஓவியங்கள் முன்னோர்களின் வாழ்க்கையை சொல்லக்கூடிய இந்த பாறை ஓவியங்கள் தமிழ்நாட்டில் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில கொணவக்கரை, ஊர் பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஸோ அது என்ன மாவட்டம் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. கொணவக்கரை பாறை ஓவியம் காணப்படுகின்ற இந்த கொணவக்கரை எந்த மாவட்டத்தை சார்ந்தது அப்படின்றத நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505.

நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி.

0: அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஹரிச்சரண், ஸ்வேதா, மோகன் இவங்க குரல்ல ஒரு சுபமான சாங் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. வேட்டை படத்துல இருந்து கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. உங்களோட நான் அர்ச்சனா, இப்ப ரெயின்போ புதுவை 102.8. இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பாறை ஓவியங்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில கொணவக்கரை, இது எந்த மாவட்டம்? இங்கு பாறை ஓவியங்கள் நிறையவே இருக்கு. ஸோ இது எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டதும் சரியான பதில் நீலகிரி மாவட்டம் அப்படின்றது தான். எஸ், நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரிக்கு பக்கத்தில் இந்த கொணவக்கரை அப்படின்ற ஊர் இருக்கு. கொணவக்கரை ஊரில் மலைப்பகுதியில் காணப்படக்கூடிய பழையகாலத்தை சார்ந்த பாறை ஓவியங்கள் நிறையவே இருக்கு. விலங்கு உருவங்கள், மனித உருவங்கள் வரையப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பசுவும் கன்றும் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம், ஆடு, குதிரை, இது போன்ற பல பாறை ஓவியங்கள் இங்கே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே யாரெல்லாம் நமக்கு சரியாக வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா? எஸ், நமக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க முல்லக்காடு பாபு, அது மட்டும் இல்லாம அறந்தாங்கி ஐயப்பன், தொலசம்பட்டி சுதாகர், ராஜபாளையம் பிரபு, முதுகுடி ஐயனார், செஞ்சி சிங்காவரம், கலைவாணி கனிஷ்மா, நெலிக்குப்பம் மகேந்திரன், மனோ, சோபனா, திகழனியன், திகழசை, சுரேந்தர், காயத்ரி, சென்னை அன்பு ராணி நமக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க, சென்னை அந்தோனி ராஜ் நமக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க, மதுரை சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி இவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக இந்த நேரம் வாழ்த்துக்கள். எஸ், கெட் செட் கோ கேட்டுட்டு பாறை ஓவியங்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் பாறை ஓவியங்கள் இருக்கக்கூடிய திருமலை எந்த மாவட்டம்? ஸோ ரொம்பவே ஈஸியான கேள்வி தான் கேட்டிருக்கேன். அதனால நீங்கள் உடனே ஆன்சர் பண்ணிடலாம் 7598510505க்கு. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், பாறை ஓவியங்கள் இருக்கக்கூடிய திருமலை எந்த மாவட்டம் அப்படின்றத வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ பாட்டு வருது, கேட்கலாம் வாங்க.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேட்டுட்ருக்கீங்க கெட் செட் கோ. நம்ம நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில். பாறை ஓவியங்கள் இருக்கக்கூடிய திருமலை எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ இங்கே யாரெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. இங்கே நமக்கு பதில் சொல்லியிருக்காங்க குறிஞ்சிப்பாடி அருண்குமார், செஞ்சி சிங்காவரம், கலைபாணி, கனிஷ்மா, முள்ளக்காடு பாபு நமக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் யாரெல்லாம் இன்னும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க, கடலூர் வெங்கடேசன் நமக்கு சரியான பதில் தந்திருக்காங்க, சேலம், தொலசம்பட்டி, சுதாகர், அறந்தாங்கி, ஐயப்பன், முதுகுடி, ஐயனார், அது மட்டும் இல்லாமல் ராஜபாளையம், பிரபு இவங்க நமக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க, நெல்லிக்குப்பம், மகேந்திரன், மனோ, சோபனா, திகழஞன், திகழசை, சுரேந்தர், காயத்ரி, சென்னை, அந்தோனி, ராஜ் இவங்க எல்லாருமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க, புலோபாளையம், ஆனந்த, முருகன் இவங்களும் நமக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பதில் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் அப்படின்றதான் சரியான பதில். இங்கேயுமே நிறைய பாறை ஓவியங்கள் இருக்கு. இந்த திருமலை பாறை ஓவியத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இரண்டு மனித வடிவங்கள், மனித உருவங்கள் வரையப்பட்டிருக்கு. அதற்கு இடையில மூன்று நீர்க்கோடுகள் நீர் துளியா விழுறது மாதிரி ஒரு காட்சி, அது மட்டும் இல்லாம அலை போற மாதிரி ஒரு காட்சியுமே வந்து தத்ரூபமாக வரைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. இந்த நேரம் உங்களுக்காக என்ன கேள்வி வெயிட்டிங் கெட் செட் கோ நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாமா? முதன் முதலாக பாறை ஓவியங்கள் தமிழகத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. முதன் முதலாக பாறை ஓவியங்கள் தமிழகத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? So WhatsApp பண்ணுங்க 7598510505 க்கு.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: தமிழ்நாட்டின் பாறை ஓவியங்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக கெட் செட் கோ கிளர்ச்சிங் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 டைம் இப்போ 10:41 ஆகுது. நம் முன்னோர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னு வரும் தலைமுறைக்கு கம்யூனிகேட் பண்ண அவங்க பாறைகளில் நிறைய ஓவியங்களை வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் தமிழ்நாட்டில் எந்த இடங்கள்லாம் பாறை ஓவியங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம போய் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் முதன் முதலாக பாறை ஓவியங்கள் தமிழகத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கோம். சரியான பதில் மல்லப்பாடி அப்படின்றதான். ஏஸ் இந்த மல்லப்பாடி கிருஷ்ணகிரி பக்கத்தில் பர்கூருக்கு அருகில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது தமிழ்நாட்டில் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட தொல் பழங்கால பாறை ஓவியம் அப்படின்னு சொல்றாங்க. 1978 சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த தொல்லியல் துறை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இரண்டு வீரர்கள் குதிரை மேல உட்கார்ந்து அவங்க ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சீன் வந்து அவங்க ஓவியமா தீட்டி வச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் மல்லப்பாடி கிராமம்னு பார்த்தாச்சு. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா பிம்பெட்கா இந்த இடத்துல தான் முதன் முதலாக பாறை ஓவியங்கள் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உலக அளவில் சொல்லணும் அப்படின்னா ஸ்பெயின்ல அல்டமீரா இந்த இடத்துல தான் முதன் முதலாக பாறை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. இங்கே யாரெல்லாம் நமக்கு சரியான வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா? எஸ், இங்கே நமக்கு சரியாக வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் தருமபுரி தான் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸ்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு உலகளவில் நமக்கு ஆன்சர் சொல்லியிருக்காங்க தொலசம்பட்டி சுதாகர். ஸோ சரியான பதில் நமக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பர்கூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த மல்லப்பாடி அப்படின்றது தான். ஸோ நிறைய பேர் ஆன்சர் முயற்சி பண்ணியிருக்கீங்க. முயற்சி பண்ண எல்லாருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுக்காக இந்த நேரம் என்ன கேள்வி காத்துட்ருக்கு கேட்கலாம் வாங்க. தமிழ்நாட்டின் பாறை ஓவியங்கள் குறித்த கேள்விகள் வரிசையில் விலங்குகள் சண்டையிடும் காட்சி பாறை ஓவியமாக எங்கு தீட்டப்பட்டுள்ளது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. விலங்குகள் சண்டையிடும் காட்சி பாறை ஓவியமாக எங்கு தீட்டப்பட்டுள்ளது? ஸோ இதற்கான குழு என்ன தெரியுமா? என்ன குழு உங்களுக்காக வச்சிருக்கேன் தெரியுமா? திண்டுக்கல் மாவட்டம். எஸ், அந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. 4 இடத்தை கொண்ட ஊர். மிகப்பெரிய க்ளூ நான் தந்துட்டேன். ஸோ ஆன்சர் நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், விலங்குகள் சண்டையிடும் காட்சி பாறை ஓவியமாக எங்கு தீட்டப்பட்டுள்ளது? திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஊர் அது, 4 இடத்துக்கள் கொண்டது. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 7598510505க்கு.

அவை அழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள்

8:48 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் விலங்குகள் சண்டையிடுவது போன்ற காட்சி இருக்கக்கூடிய பாறை ஓவியம் எங்கு தீட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டதும் சரியான பதில் திண்டுக்கல் மாவட்டம்னு சொல்லியாச்சு. எஸ், திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிறுமலை இந்த ஊரில் தான் விலங்குகள் சண்டையிடுவது போன்ற காட்சி பாறை ஓவியமாக தீட்டப்பட்டிருக்கு. ஓகே, இந்த சிறுமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது திண்டுக்கல் மாவட்டத்தில் அரியுமலை பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே விலங்கு உருவம் மனிதர் உருவம் வரையப்பட்டிருக்கு, வேட்டை காட்சிகளும் ஓவியமாக வரையப்பட்டிருக்கு. இங்கே நமக்கு யாரெல்லாம் சரியாக வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அறந்தாங்கி ஐயப்பன், நெல்லுகுப்பம் மகேந்திரன், மனோ, சோபனா, திகழனியன், திகழசை சுரேந்தர், காயத்ரி, அது மட்டும் இல்லாமல் முள்ளக்காடு பாபு, சென்னை அந்தோனிராஜ், சென்னையிலேருந்து நமக்கு அன்புராணி சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் நம்ம நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொலசம்பட்டி சுதாகர் நமக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுக்காக இந்த நேரம் என்ன கேள்வி காத்துட்ருக்கு. எஸ், கிருஷ்ணகிரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாறை ஓவியங்கள் எந்தெந்த இடங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத நீங்கள் தான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாறை

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுக்கிங்க. தமிழ்நாட்டின் பாறை ஓவியங்கள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் இடம்பெற்ற ஊர்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இங்கே நமக்கு சரியான பதில் அப்படின்னா நிறைய ஊர்களை சொல்லலாம். குறிப்பிட்ட சில ஊர் அப்படின்னா மயிலாடும் பாறை, தட்டக்கல், குருவிநாயனப்பள்ளி, தாளப்பள்ளி, இது போன்ற நிறைய ஊர்களை சொல்லலாம். மயிலாடும் பாறை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு குன்று பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு

குகை போன்ற அமைப்பு. ஸோ அந்த அமைப்பில் மேற்புற பாறையில் இந்த ஓவியங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான கல் திட்டைகள், பெருங்கற்கால சின்னங்களும் இந்த மயிலாடும் பாறையில் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே நமக்கு யாரெல்லாம் சரியாக வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா? எஸ், புலுவப்பாளை மானந்த முருகன், மல்லச்சந்திரன், மகாராஜா கடை, ஸோ இவங்க நமக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சென்னை அந்தோனி ராஜ் நமக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க. நெல்லிக்குப்பம் மகேந்திரன், மனோ, சோபனா, திகழனியன், திகழிசை, சுரேந்தர், காயத்ரி, அது மட்டும் இல்லாமல் நமக்கு சேலம், துளசம்பட்டி, சுதாகர் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பாக இந்த நேரம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். கெட் செட் கோ நிகழ்ச்சியை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். தமிழகம், மேற்கு வங்கம், அசாம், கேரளம் மாநிலங்களிலும் புதுச்சேரியிலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. புதிய சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 100 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். தமது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு புசி ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை நடத்தினார். தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்து திரு விஜய் சமூக வலைதள பதிவில் பதிவிட்டுள்ளார். அதில் எக்காலத்திலும் நிகழவே நிகழாது என்றிருந்த மாற்றத்திற்கான அரசியல் வெற்றியை நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாட்டு மக்களாகிய என் சொந்தங்களுக்கு என் வாழ்நாள் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தான் போட்டியிட்ட சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு நேரில் சென்று மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேற்குவங்க தேர்தலில் தோல்வி அடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என்று தமது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநரிடம் அளிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான பாரதிய ஜனதா கட்சியின் பார்வையாளராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நியமிக்கப்பட்டுள்ளார். கேரளத்தில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இன்று இரவு புதுடெல்லியில் 7:30 மணிக்கு துவங்கும் ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி சென்னை அணியை எதிர்கொள்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03, 25 நொடிகள்ல மீண்டும் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கத்தை சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி, மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக நீங்க கேட்டுடுது எஃப்எம் ரெயின்போ 102.8. மனதை வருடம் அழகான பாடல்கள் வரிசையில முதல்ல பாடல் வருது பேரழகன் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 11:07:30 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல் சுலான் திரைப்படத்திலிருந்து கே.எஸ். சித்ரா அண்ட் கார்த்திக் குரலில்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 11:17, 10 நொடிகள்ல மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா சூப்பரான சாங் வருது, துள்ளுவதோ இளமை திரைப்படத்திலிருந்து.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

நேரம் 11:53:58 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா ரன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு.

0: நேரம் 11:33, 20 நொடிகள்ல மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல் மனசெல்லாம் திரைப்படத்திலிருந்து நீ தூங்கும் நேரத்தில், அரிஹரன் குரலில்.
1: நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது.

நேரம் 11:38. 5 நொடிகளில் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாய் வரும் பாடல் ஸ்ரேயா கோஷல் அவர்களின் குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

நேரம் 11:43 40 நொடிகள்ல மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல் ரகசியமாய் பாடல், ஹரிஹரன் சாதனா சர்கம் திரைப்படம் குரலில்.

நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். தமிழகத்தில் மொத்தம் உள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 100 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். தமது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு புஷி ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக புதுடெல்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் தலைமையுடன் ஆதரவு கோரி திரு விஜய் பேசியிருப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை மாலை 5:30 அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டமும் அக்கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் அன்புமணி தலைமையில் இன்று நடைபெற உள்ளது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களிலும் நேரில் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். தேர்தல் நடந்து முடிந்த தமிழ்நாடு, புதுச்சேரி, அசாம், கேரளா, மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு குறித்து கட்சி தலைமையே முடிவெடுக்கும் என்று செய்தியாளர்களிடம் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பிஜேபி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியை பிரதமராக பெற்றிருப்பது இந்தியாவிற்கு அதிர்ஷ்டம் என்றும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:03. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. இன்று மே மாதம் 6ஆம் தேதி வரலாற்றில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு, இதை பற்றிய தகவல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னால் ஒரு சாங் உங்களுக்காகவே, கண்ணோடு காண்பதெல்லாம் படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வரலாற்றில் இன்று கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல. இன்று மே மாதம் 6ஆம் தேதி நவீன மருத்துவத்தின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் பிறந்த தினம். இன்று நவீன மருத்துவத்தின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் ஆஸ்திரியாவில் உள்ள ஃப்ரைபர்க் அப்படின்ற நகரில் 1856ஆம் ஆண்டு மே 6ல் பிறந்திருக்காரு. சிக்மண்ட் ஃப்ராய்டின் முக்கிய கண்டுபிடிப்பு இயக்க உளவியல், அதாவது டைனமிக் சைக்காலஜி அப்படின்றது தான். மனோ பகுப்பாய்வு அப்படின்ற ஒரு முறையும் உருவாக்கினார். அது என்ன மனோ பகுப்பாய்வு? நோயாளிகளின் ஆழ் மனதில் மறைந்திருக்கக்கூடிய உணர்வுகள், நினைவுகளை கண்டறிஞ்சு சிகிச்சை அளிக்கும் ஒரு முறையை கண்டுபிடித்தார் நவீன மருத்துவத்தின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.7 வரலாற்றில் இன்று கேட்டுட்ருக்கீங்க. இன்று மே மாதம் 6ஆம் தேதி ஈஃபில் கோபுரத்தின் திறப்பு விழா நடந்த தினம் இன்று. 1889ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி பாரிஸில் உலகளாவிய உலக கண்காட்சியின் போது ஈஃபில் கோபுரம் அதிகாரப்பூர்வமாக பொதுமக்களின் பார்வைக்கு திறக்கப்பட்டிருக்கு.

0: குஸ்டாவ் ஈஃபில் வடிவமைத்த இந்த கோபுரம் ஆரம்பத்தில் அதன் வடிவமைப்பிற்காக பிரான்சின் சில முன்னணி கலைஞர்கள் மற்றும் அறிஞர்களால் விமர்சிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு பிரான்சின் உலகளாவிய கலாச்சார சின்னமாகவும் உலகில் மிக எளிதில் அடையாளம் காணக்கூடிய ஒரு சின்னமாகவும் மாறப்பட்டிருக்கு.
1: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.7 வரலாற்றில் இன்று கேட்டுருக்கீங்க. நேரம் 12:22:23. இன்று மே மாதம் 6ஆம் தேதி இந்தியாவில் முதன் முதலாக 1854 முதல் தபால் தலை வெளியிடப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று.

நீங்கள் கேட்ட வைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. இன்று மே மாதம் 6ஆம் தேதி வரலாற்றில் என்ன நிகழ்வு? எஸ், நவீன கல்வியின் முன்னோடியான மரிய மாண்டிசோரி கல்வியில் பல புதுமைகளை புகுத்திய இவர் பல தொழில்நுட்பங்கள் அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்ற குழந்தைகளுக்காக கல்வியில் பல மாற்றங்களை கொண்டு வந்த மரிய மாண்டிசோரி அவர்கள் நினைவு தினம் வரலாற்றில் இன்று.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று கேட்டுட்ருக்கீங்க. டைம் இப்போ 12:32 ஆகுது. இந்திய துப்பாக்கி சுடும் வீரரான ககன் நரன் அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. ககன் நரன் அவர்கள் 1983 6 பிறந்திருக்காரு. இவர் நிறைய பதக்கங்களை வாங்கியிருக்காரு. 2012 கோடைக்கால ஒலிம்பிக்ல ஆண்கள் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் நிகழ்வுகள வெண்கல பதக்கத்தையும் வென்றிருக்காரு. நிறைய பதக்கங்களை குவித்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த துப்பாக்கி சுடும் வீரர் ககன் நரன் அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்று வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல் அத்தனையுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றும் ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறும் நாள் அர்ச்சனா. தொடர்ந்து கேளுங்க இது ரெயின்போ புதுவை 102.8.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறை

முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகள், பொருளாதார, வர்த்தக ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக உள்ளன. முன்னதாக அதிபர் திரு டோ லாமுக்கு பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசவுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக 4 நீதிபதிகளை நியமனம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 33 37 ஆக உயர்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்டுள்ள முடிவு நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களுக்கு விரைந்து நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் உள்ள 19 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் பல்தட ரயில்வே திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். 23,437 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் 6 முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மதுரா, நாக்டா, குண்டக்கல், பேடி, புர்க்வால், சீதாப்பூர் ஆகிய நகரங்கள் இத்திட்டத்தால் வளர்ச்சி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு வலுப்பெற்று வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் சுற்றுலாத்துறைக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை ஒடுக்க எவ்வித சமரசமும் இன்றி நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படையினருக்கு இது தொடர்பாக அவர் பிறப்பித்துள்ள உத்தரவில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைதியை சீர்குலைக்க முயல்வோர் குறித்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பின் நடந்த வன்முறையில் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பது குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தமக்கு எழுதியுள்ள கடிதத்தை பரிசீலித்து முடிவெடுக்க உள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் அரசியல் சாசன விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். தாவேக்கா அறுதி பெரும்பான்மை பெறவில்லை எனினும் வெளியிலிருந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற இதர உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் அவரது கட்சி ஆட்சி அமைக்கலாம் என்றும் அவர் கூறினார். முன்னதாக புதிய அரசுக்கான ஆதரவை சட்டப்பேரவைக் கூட்டத்தில் நிரூபிக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அரசமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குவஹாத்தியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவிடம் தமது ராஜினாமா கடிதத்தை திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அளித்துள்ளார். முன்னதாக இன்று காலை அஸ்ஸாம் தலைமை தேர்தல் அதிகாரி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை முறைப்படி ஆளுநரிடம் அளித்துள்ளார். அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. சூரிநாம் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடு என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பன்முக ஒத்துழைப்பு நீண்டகாலம் நீடிக்கும் என்று கூறியுள்ளார். சூரிநாமின் வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
அரசுமுறை பயணமாக சூரினாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கரை

0: அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் பௌவா விமான நிலையத்தில் வரவேற்றார். திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் ஆர் பி சௌத்ரியின் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் காலங்கடந்து நிற்கும் திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றன. ஆத்தூரை சுற்றியுள்ள வீரக்கல், வக்கம்பட்டி ஆகிய கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள கொத்தவரை தற்பொழுது நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராகியுள்ளது. கொத்தவரையில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் சந்தையில் இதற்கு நல்ல வரவேற்பும் உள்ளது. வெறும் 60 நாட்களில் பலன் தரும் இப்பயிரை குறைந்த பராமரிப்பில் சாகுபடி செய்ய முடிவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தற்பொழுது திண்டுக்கல் உழவர் சந்தையில் கிலோ 40 ரூபாய்க்கு கொத்தவரையானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேச்சல் ரேவிஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது உலக அளவில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய பல்வேறு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் உடனான பதற்றமான சூழலை விரைந்து முடிவுக்கு கொண்டுவர அந்நாட்டு பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சண்டை நிறுத்தம் குறித்து விரைவில் உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் தற்காலிகமாக ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்தை நிறுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து உயிரி தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்புடன் தொடர்புடைய ஹைதராபாத்தைச் சேர்ந்த சையத் அகமது முஹைதீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் முகமது சுகேன் ஆகியோருக்கு எதிராக ஆயுதங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அகமதாபாத் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சோஹா சாதிக்கை வென்றார். இப்போட்டியில் காஷிஷ் பாட்டியா, லக்ஷ்மி ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது. புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: நர்மதா, ஐக்கிய நாடுகளின் அவையில் பொறுப்பான பணியில் இருக்கும் ஒரு ஐசிஎஸ்காரரின் புதல்வி. அவள் நகரின் பெரும் செல்வர்கள், சினிமா நடிகர் நடிகையர்கள் எல்லாருடனும் தொடர்பு கொண்டு நன்கொடை வேண்டி அழைத்து வருவாள். அதற்காக கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்வதற்கு முன் நிற்பாள். காலை 10 மணி அளவில்தான் அவருக்கு வருவதற்கு நேரம் இருக்கிறதென்றும், அவர் வந்து இல்லத்தை பார்வையிட்டு சிற்றுண்டி அருந்தி செல்வார் என்றும், அப்படி செல்கையில் ஒரு பெரிய தொகையை நன்கொடையாக அறிவிப்பார் என்றும் பெண்கள் பேசிக்கொண்டு இருக்கையில், மைத்ரேயி கண்காட்சிக்கான அட்டை சித்திரங்களை தயாரிப்பதிலும் எழுதுவதிலும் இரவு பகலாக ஒன்றியிருக்கிறாள். அதனால் சினிமா நடிகரை பற்றி அவள் சிந்திக்கவில்லை. பிரார்த்தனை கூடத்தில் பங்கஜமும் புவனாவும் பெரிய நாயகியும் அழகாக கோலங்கள் இடுகின்றனர். இல்லத்து வாயிலில் காகித தோரணங்களும் தென்னம் குருத்து தோரணங்களும் கட்டி தொங்க விடுகின்றனர். சித்திரக் கோலங்களில் நடிக வள்ளலே வருக வருக என்று பங்கஜம் எழுதியிருப்பதைக் கண்ட மிஸ்ஸஸ் சிவனேசன் மகிழ்ந்து இந்தியிலும் சுஸ்வாகதம் என்று எழுதச் சொல்லிக் கொடுக்கிறாள். பங்கஜத்துக்கு அவர் தன் பாட்டை கேட்க ஒரு சந்தர்ப்பம் அளிக்க மாட்டார்களா என்ற ஆவல். தன் குரலை கேட்டு அந்த நடிகர் பரவசம் அடைவது போலும், அப்படியே அவள் அந்த இல்லத்து வாழ்வுக்கு முழுக்கு போட்டுவிட்டு பம்பாய் செல்வது போலும், பின்னணி உலகத் தாரகையாய் லதா மகேஷ்கருக்கு வாரிசாக உலகெங்கும் தன் குரல் ஒலிப்பது போலும் அவள் பொற்கனவுகளில் மிதக்கிறாள். இல்லத்திலிருந்து பிரார்த்தனை கூடத்துக்கு வரும் வெட்ட வெளியில் ஒரு சிறு மேடை அமைத்து அதில் அவனை வரவேற்க ஏற்பாடு செய்கின்றனர். அந்த வெளி முழுவதும் துப்புரவாக பெருக்கி சுத்தம் செய்கின்றனர். வரும் நடையெல்லாம் தோரணங்கள். மாடியிலுள்ள அறையில் பெரிய மேசையில் அமர்ந்து குழுவினருடன் தேநீர் அருந்துவான். பிஸ்கோத்து, வறுத்த முந்திரி பருப்பு, தோல் ஒட்டி நிற்காத குடகாரஞ்சு, ஆப்பிள் முதலிய பண்டங்களை வாங்கி அங்கேயே அலமாரியில் வைத்திருக்கிறார்கள். ரூப்குமாரை பார்க்கப் போகும் கிளர்ச்சியில் ஒவ்வொருத்தியும் அதையே பற்றி பேசுவதை மைத்ரேயி செவியில் போட்டுக்கொள்ளவில்லை. கண்காட்சி வேலைகளை முடித்துவிட்டு அவள் பள்ளி பரீட்சைக்காக மும்முரமாக படிக்கிறாள். முதல் நாள் மாலை அவள் கூடத்து மூலையில் அமர்ந்து ஒரு கணக்கை போட்டு போட்டு அடித்து கொண்டிருக்கிறாள். கூட முழுவதும் துணி, நூல், துண்டுகளும் சாயங்களும் பசையும் பெண்களின் அரட்டையுமாக இறைப்படுகிறது. மறுநாள் அந்த நடிகருக்கு போட பெரிய மாலை ஒன்று தயாரிக்கின்றனர். அது பூமாலையும் அல்ல, காகித மாலையும் அல்ல, நூல்களை பூக்கள் போல் கத்தரித்தும் சாயமேற்றியும் மிக நேர்த்தியாக உருவாக்கிய மாலை. அத்தகைய மாலை அந்த இல்லத்தின் சிறப்பான கைவினைப் பொருள். அந்த மாலையை அந்நிய நாட்டு செலாவணியாக பொருளாக்கலாம் என்று நர்மதா சொல்வது வழக்கம். அப்போது அந்த இல்லமே பெரிய கைத்தொழில் கூடமாக மாறிவிடுமாம். அந்த மாலையை முடித்து அவர்கள் அழகு பார்க்கின்றனர். யாரும் எதிர்பாராத விதமாக பங்கஜம் அதை தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு ஆடுகிறாள், பாடுகிறாள். வாட்டசாட்டமான அவள் வடிவுக்கு மாலை சரியாக இருக்கின்றது. சரேல் என்று ரூப்குமார் போல் நடிப்பதாக ஒரு கேலி இந்தியில் பேசிக்கொண்டு புவனாவை கொஞ்சி அணைத்து காதல் புரிகிறாள். இல்லமே கிடுகிடுக்கும்படி குபீர் சிரிப்பு ஒலிக்கிறது. ராஜம்மாளும் கூட நின்று பார்த்து சிரிக்கிறாள். தன் நடிப்பை ரசிக்கிறார்கள் என்று அவள் புரிந்து கொள்ளும்படி சிரிப்பும் கையெழிகளும் அதிகமாகவே அவளுக்கும் வெறி தலைக்கு ஏறுவது போல் ஆட்ட வேகம் அதிகரிக்கிறது. கேலியிலிருந்து மீறி விரசத்தின் எல்லைக்குள் அவள் பேச்சும் அபிநயங்களும் வருகின்றன. சரேல் என்று புவனாவை விட்டுவிட்டு மூலையில் கணக்கு போட்டு கொண்டு இருக்கும் மைத்ரேயிடம் வந்து குனிந்து அவளை வேகமாக எழுப்பி தழுவி ஒரு முத்தம் வைக்கிறாள். சொல்லனா சீற்றம் கொள்ளும் மைத்ரேயி, சி, என்ன இது, மிருகமே என்று தன் கழுத்தை பற்றி கையை பீத்து எரிந்து தள்ளுகிறாள். மாலை எகிர அவள் சுவரில் மோதிக்கொள்ள விழுகிறாள். உடனே சொல்லக்கூடாதென்ற வரம்புக்குள் அடைப்பட்டு கிடக்கும் கீழ்த்தரமான வசை சொற்கள் அனைத்தும் பொலவலக்கின்றன. ஏய், யாரிடி மிருகம், நீயா நானா, இரு இரு, எல்லாரிடமும் சொல்லி நான் என்ன பண்றேன் பாரு, என்ன சுவர்ல வச்சு மோதறையா

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேரம் 12:50.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: உன் யோக்கியதை நாரடிக்கிறேன். அப்படி செய்யாட்டி நான் பங்கஜம் இல்லை. சிஸ்டர் வரட்டும், எனக்கு தெரியும் நீ யார கைக்குள்ளார போட்டுட்டு இவ்வளவு திமிரோட நடக்கிறேன்னு. மைத்ரேயி அவளுடைய பேச்சை பொருட்படுத்தவில்லை. அவளுக்கு வெறுப்பு கிளர்ந்து குமட்டி கொண்டு வருகிறது. அவர்களுக்கு எதிராக அவள் கொடிப்பிடிப்பாளா? அவர்கள் சேற்றுக்குட்டையில் அழுந்தி நல்ல காற்றையும் வெளிச்சத்தையும் நுகர்ந்து அறியாதவர்கள். எனவே அந்த கூடத்திலிருந்து அகன்று உணவு கொள்ளும் தாழ்வறையில் சென்று தன் கணக்கை போடுகிறாள். அவர்களே கத்தியும் பேசியும் ஓய்ந்து போகிறார்கள். மறுநாட்காலையில் எதை நினைக்கவும் நேரமில்லாத பரபரப்பு. காலை 8 மணிக்குள் எல்லோரும் நீராடி தூய்மை பெற்று கஞ்சி மடிப்பு சீருடை சேலையில் வரிசையாக நிற்கிறார்கள். கைகளில் தட்டு விளக்கு ஏந்தி அவர்கள் ரூப்குமாருக்கு வரவேற்பு கொடுப்பதை செயற்குழுவின் உறுப்பினர்களான நர்மதா, மிஸ்ஸஸ் சிவனேசன், ஆயிஷா பேகம், இந்திரா குமார் ஆகியோர் வந்து ஒத்திகை பார்த்து விட்டு போகிறார்கள். காத்து காத்து அலுத்து பின்பு 11 மணி அளவில் படகு கார் வருகிறது. ரூப்குமாரின் இரு மருங்கிலும் மிஸ்ஸஸ் சிவனேசனும் நர்மதாவும் அணைந்தார் போன்ற நெருக்கத்துடன் காரை விட்டு இறங்கி புகைப்படக்காரர்களுக்கு போஸ் கொடுக்கின்றனர். அவர்களுடைய ஒப்பனை மைத்திரேயிக்கு கண்களை குத்துகின்றன. மிஸ்ஸஸ் சிவனேசன் ஒல்லியாக வேண்டும் என்ற முயற்சியை கைவிட்டாலும் முன்புறத்தையும் பின்புறத்தையும் 4 விரல் அளவே வரும் அகலத்துக்கு மறைக்க கச்சையணிந்தாற்போல் கையில்லாத சோழி அணிந்திருக்கிறாள். நர்மதாவோ பூரண கும்பங்கள் மேனியிலேயே தெரியும்படியான மெல்லிய துகில் அணிந்திருக்கிறாள். அவள் சட்டென்று ஒரு பெண்ணிடமிருந்து தீப ஆராத்தியை வாங்கி அவன் முன்பு சுழற்றி நெற்றியில் பொட்டு வைக்கிறாள். பிறகு அனுசூயா சுருட்டை முடி பையன் வினோத்தை கூட்டி வர அவன் கைகளால் மாலை அணிவிக்க பையனை அவளே உயர தூக்கிக் கொள்கிறாள். புகைப்படக் கருவிகள் பளிச்சிடுகின்றன. ராஜாவும் லோகாவும் ஒட்டாமல் நின்று கைத்தட்ட ரூப்குமாரை உள்ளே அழைத்து வருகின்றனர். மாடியில் காப்பியறிந்த பங்கஜம், தெய்வநாகி ஆகியோர் தட்டுக்களை சுமந்து படிகளில் விரைகின்றனர். பிறகு பிரார்த்தனை மண்டபத்தின் முன்பு மேடையில் வரவேற்பு உரை நிகழ்த்துகின்றனர். பங்கஜா பாட்டு பாட நிற்கிறாள். அவனுக்கு நேரமில்லை. 2 சொற்கள் இந்தியில் நன்றியாக கூறிவிட்டு 2 குழந்தைகளின் கன்னங்களை கிள்ளிவிட்டு பெரிய கும்பிடாக போட்டு விடைபெற்று கொண்டு காரில் ஏறுகையில் மீனாட்சியும் ரோசலினும் ஸ்டைலாக நடந்து சென்று ஆட்டோகிராஃப் வாங்குகின்றனர். அத்துடன் அமர்க்களம் முடிகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதினா பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினா தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
3: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: நேரம் 1 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். ஐக்கிய அரபு அமீரகத்தின் புஜைரா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 3 இந்தியர்கள் படுகாயமடைந்தது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில் பிரதமர் கூறுகையில், பொதுமக்களையும் உள்கட்டமைப்புகளையும் குறிவைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளதை தொடர்ந்து அம்மாநிலத்தில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க பிஜேபியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அசாமில் பாரதிய

ஜனதா கட்சியின் சார்பாக புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க மத்திய பார்வையாளராக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியே மீண்டும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் மலரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கட்சி முன்னணி ஆட்சி அமையவுள்ளது. தமிழ்நாட்டில் தாவேகா தலைமையில் நடிகரும் அக்கட்சியின் தலைவருமான திரு விஜய் தலைமையில் ஆட்சி அமையவுள்ளது. தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சி நிபந்தனையற்ற முழு ஆதரவை அதிகாரப்பூர்வமாக அளிப்பதாக மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவரும் மேலிட பொறுப்பாளருமான திரு கிரீஷ் சோடாங்கர் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். காரைக்கால் பொது மருத்துவமனையில் நாளை மறுநாள் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை மருத்துவக் கல்வி நிறுவனத்தின் சிறப்பு மருத்துவக் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நலன் கருதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த முகாமில் மனவியல் துறைத் தலைவர் டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீஃபன், குழந்தை அறுவை சிகிச்சை துறைத் தலைவர் டாக்டர் கே ஸ்ரீராம், இதயவியல் நிபுணர் டாக்டர் சந்தான கிருஷ்ணன், நரம்பியல் நிபுணர் டாக்டர் துரைராஜ், சிறுநீரகவியல் துறை நிபுணர் டாக்டர் ஹரிதேவ்குமார் ஆகியோர் அடங்கிய குழுவினர் கலந்து கொண்டு ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் வழங்க உள்ளனர். எனவே காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி உடல் நலம் பெற வேண்டுமென காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் திருமதி கண்ணகி கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 1:03:17.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 என் நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதியே, நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு தலைமுறையை மாற்றும் சக்தி கொண்டது நம்ம பெண் சமூகம். ஒரு பெண் படித்தால் மட்டும்தான் குடும்பம் முன்னேறுன்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு பெண் அறிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் தனது உரிமையை உணர்ந்து வாழ ஆரம்பித்தாலும் அதுவே ஒரு புதிய சமூகத்தின் தொடக்கமாக அமையும். இன்னும் நம்ம சுற்றிலும் கல்வி இருந்தும் வாய்ப்பு இல்லாத பெண்கள் இருக்காங்க, திறமை இருந்தும் தைரியம் இல்லாம பெண்கள் இருக்காங்க, குரல் இருந்தும் கேட்கப்படாத பெண்கள் இருக்காங்க. அதனால மாற்றம் பெண்களிடம் இருந்து தொடங்க வேண்டுமா, இல்ல சமூகம் தனது பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்பது குறித்து அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் ஆழமான உரையாடலுக்காக இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார்கள் பாகூர் பேராசிரியர் அன்னுசாமி மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் நீலம் அருள் செல்வி அவர்கள். அவர்களின் பார்வையில் சமுதாயத்தில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பது பற்றி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம்.
2: இன்றைய பெண்கள் எப்படி இருக்காங்க மேம் உங்களோட பார்வையில?
3: இன்றைக்கு பெண்கள் வந்து நிறைய முன்னேறி இருக்காங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய சாதிக்கிறாங்க. எல்லா துறைகளிலும் பெண்கள் கோலோச்சிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் வந்து ஆண்களுக்கு எந்த வகையிலும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைக்கு ஒரு ஆட்டோ ஓடுறதுலேருந்து ஒரு ஏரோப்ளைன்ல பைலட்டா இருக்கிறது வரைக்கும் எல்லா பணிகளையுமே பெண்கள் வந்து திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நான் என்ன இப்ப யோசிச்சு பாக்குறேன்னா, பாரதி சொன்ன அந்த கவிதைகள் எனக்கு ஞாபகம் வருது. அவர் சொல்லுவாரு, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் எவருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாந்தர் திரும்புவது இல்லையா. அவர் இந்த

0: பாடலை எழுதியிருக்கும் போது பெண்கள் இப்படி இருந்திருக்காங்களான்னு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. இந்த கருத்துக்கள் வந்து அவருடைய கற்பனைகளா கூட இருக்கலாம், இப்படிதான் ஒரு பெண்ணானவள் இருக்கணும்னு சொல்லி. இன்னைக்கு அந்த கற்பனைகள் எல்லாம் நிஜமாயிருக்கிறது. இன்றைக்கு 100 வருடங்கள் இருக்கும், 100 வருஷம் கழிச்சு பெண்கள் எல்லாம் இப்படி தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள், நிமிர்ந்த நன்னடையோட இருக்கிறாங்க, நல்ல பலத்தோட இருக்கிறாங்க, நல்ல திறன்களோட இருக்கிறாங்க நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
1: ஒரு சின்ன பிரேக், அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அறிவார்ந்த பெண் சமூகம் உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு என்பது பற்றி நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நீலம் அருள் செல்வி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: இன்றைய காலங்கள்ல பெண்களோட டிராப் அவுட், ஸ்கூல்ல டிராப் அவுட் ஆகுறாங்கல்ல மேம், அது இப்பத்திய இதுல இருக்கா மேம்?
2: டிராப் அவுட்ஸ் வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம். ஆக்சுவலி இப்ப வந்து ஸ்கூல்ஸ்ல, அதுவும் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வந்து டிராப் அவுட்டே ஆகிறது இல்லை. இன்னைக்கு பெண்கள் எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு, அதாவது படிச்சிடணும், படிச்சா மட்டும்தான் நாம ஒரு நல்ல லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். நம்ம ஒரு கௌரவமான பெரியார் சொல்லுவார் தெரியுமா, எனக்கு எப்பொழுதுமே இந்த வார்த்தைகள் ரொம்ப மனசுல அடி மட்டத்திலேருந்து ரொம்ப அழுத்தமா எனக்கு மனசுல பதிஞ்சிருக்கு. அதாவது பெண்களுக்கு விலை உயர்ந்த நகைகளோ அழகிய ஆடைகளோ அவசியம் இல்லை, அவங்களுக்கு தேவையெல்லாம் அறிவும் சுயமரியாதையும். இன்னைக்கு அந்த சுயமரியாதை நமக்கு வேணும்னாலே அந்த ஜோ அதை கொடுக்கறது கல்வி தான். அதை இன்னைக்கு பெற்றோர்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, குழந்தைங்களும் புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆகவே பெண்கள் நல்லா படிக்கிறாங்க, அவங்க டிராப் அவுட் ஆகிறதே இல்லை. ஏதாவது

0: ஒன்று ரெண்டு இடத்துல அது மாதிரி ரொம்ப வித்தியாசமான சூழல்களில் ஏற்பட்டிருக்கலாமே ஒழிய ட்ராப் அவுட்ஸ் எஸ்பெஷலி நம்ம புதுவையில் கிடையாது.
1: பெண் கல்வி குறித்து அவங்க குடும்பம் என்னென்ன மாதிரியான முடிவு எடுக்கலாம் மேம்
0: அவர்களுடைய
1: கல்விக்காக?
0: இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஜோ. என்னன்னா, எப்பொழுதுமே பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குது, ஆப்டிடியூடுன்னு ஒரு வேர்டு இருக்குது. ஆப்டிடியூடுனா எப்படின்னா, எனக்குள்ள அந்த திறன்கள் இருக்கும், ஒளிஞ்சிருக்கும், இனர்ட் கெப்பாசிட்டிஸ். அந்த கெப்பாசிட்டிஸை கண்டுபிடிச்சி அதுக்கு நான் சரியான பயிற்சி எடுத்துக்கிறேன், அந்த துறையில் நான் போகிறேன்னு சொன்னால் நான் எக்ஸல் பண்ண முடியும். இல்லை, எனக்கு ஆப்டிடியூட் இல்லாத ஒரு துறைக்கு நான் போனேன்னா அதில் நான் ஒரு ஆவரேஜாக தான் இருக்கு. இப்போ ஒரு பெண்ணுக்கு என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க அப்பா அம்மாவுக்கு அது பேஷன், அவங்களோட கனவு, நான் எப்படியாவது என்ஜினியர் ஆகணும், எப்படியாவது என் பெண்ணை நான் வந்து என்ஜினியர் ஆக்கிடணும்னு படிக்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளையும் ஒத்துக்குவா, படிப்பா. ஆனால் அவளால் என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு ஆவரேஜ் என்ஜினியராக தான் இருக்க முடியுமே ஒழிய அவளால் எக்ஸல் ஆக முடியாது. ஆக என்ன பண்ணணும்னா, எப்பொழுதுமே கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கான ஆப்டிடியூட், இப்போ அந்த ஆப்டிடியூடை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதுக்கு ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து, எந்த வேலையை செய்யும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதுதான் நம்மளோட ஆப்டிடியூடாக இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ நான் வந்து பாட்டு பாடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா ஐ கேன் பி எ வெரி குட் சிங்கர். அந்த மாதிரி எனக்கு எழுதுறது நல்லா எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் எழுதும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்னு நினைச்சேன்னா நான் ஒரு நல்ல எழுத்தாளராக வர முடியும். இதுதான் வந்து முதல் அறிகுறி. எந்த வேலையை செய்யும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கோ அது என்னோட ஆப்டிடியூடா இருக்கு. ரெண்டாவது, அந்த வேலையை மற்றவங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யும் போது என்னால் ஈஸியாக செய்ய முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து அடுத்த அறிகுறி, இது என்னோட ஆப்டிடியூடு, நான் வந்து இந்த வேலையை ஈஸியாக செய்கிறேன்னு சொன்னால் அது என்னோட ரெண்டாவது அறிகுறி. மூணாவது, இதுவரைக்கும் அந்த துறையில் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை, யோசிக்காத ஒரு விஷயத்தை நான் புதுசாக யோசிச்சேன்னா அதுதான் என்னோட மூணாவது அறிகுறி, தட் இந்த ஃபீல்டில் தான் எனக்கு ஆப்டிடியூடு இருக்குன்னு. அதை பேஸ் பண்ணி தான் பிள்ளைகள், பெண்கள் அவர்களுடைய உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கணும். இதை தான் பெற்றோரும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி சேர்த்து விடணும்.
1: ஒரு சின்ன பிரேக், அப்புறம் தொடர்ந்து பேசலாம். சிறப்பு சில இலைய சமைச்சு சாப்பிட்டா நீர் கடுப்பு, நீரடைப்பு, வெள்ளை, சுவையின்மை, வாந்தி மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு அமையும்.
2: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
3: தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: உடனே ஒரு தகவல் வேணும். மூணு பேரை காணோம், தேடிட்டு இருக்கோம். ஒருத்தர் உயரம் கம்மியா இருப்பாரு, தமிழ்நாடுங்க.
1: நிறைய எஸ்டேட் இருக்கு, தேடி பாருங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அறிவார்ந்த பெண் சமூகம் உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு என்பது பற்றி நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நீலம் அருள் செல்வி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: இப்ப கல்வி பெற்ற பெண்களும் சில நேரங்களில் முடிவெடுக்க முடியாமல் இருக்காங்கல்ல மேம், அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது மேம் அவங்களோட லைஃப்ல?
2: முடிவெடுக்க முடியாம இருக்கிறது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்கு. இது வந்து நான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க டாபிக்லேருந்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஸ்டெப் அவே போய் இந்த விஷயத்தையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். என்னன்னா, இன்றைக்கு பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்காங்க, யூஜி முடிச்சிருக்காங்க, பிஜி முடிச்சிருக்காங்க பெண்கள். ஆனால் ஒரு சின்ன விஷயத்துல கூட அவங்களால டெசிஷன் பட்டுன்னு எடுக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நாம லைஃப் ஸ்கில்ஸை கொடுக்கறதுக்கு மறந்துடுறோமோங்கிற ஒரு சிந்தனை எனக்கு தோணுது. அது லைஃப் ஸ்கில்ஸ்னா, இப்போ ஸ்கூல்ஸில் போனோன்னா நம்ம வந்து லிசனிங் ஸ்கில்ஸ், அகாடமிக் ஸ்கில்ஸ் லைக் லிசனிங் ஸ்கில்ஸு அண்ட் ரீடிங் ஸ்கில்ஸு, ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸு, ரைட்டிங் ஸ்கில்ஸு, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூலில் கொடுப்பாங்க. இது கூட இப்போ ப்ராப்ளம் சால்விங், ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, ப்ளஸ் எனக்கு வந்து இப்போ வந்து டெசிஷன் மேக்கிங், ஒரு ஒரு முடிவெடுக்கணும் சொன்னால் நான் என்ன செய்யணும், அந்த மாதிரி ரெஃப்யூசல் ஸ்கில் கூட இன்னைக்கு சொல்லித்தராங்க. அதாவது ஒரு விஷயத்தை எனக்கு வேண்டானா வேண்டான்னு மறுக்கிறதுக்கு கூட பிள்ளைகளுக்கு தெரியணும். பெண்கள் வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம்னு மறுக்கிறதுக்கு கூட கற்றுக்கணுங்கிற அந்த ரெஃப்யூசல் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, வி கால் தெம் ஆஸ் லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லைஃப் ஸ்கில்ஸையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சைட் பை சைட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த அவங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஈவன் செலக்ஷன் ஸ்கில் கூட இருக்குது. அதாவது இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் வரும், இப்போ வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நிறைய மாஸ் மீடியாவிலேருந்து விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த விஷயங்களில் எது சரியானதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்புறதுக்கோ, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இனிமேல் வந்து இனிமேல் வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் வந்ததுன்னா, இந்த நியூஸ் யார் அமைச்சிருக்கா, இது நம்பகத்தன்மை உடையதான்னு இந்த அளவுக்கு நம்ம டெசிஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுவும் எஸ்பெஷலி இளம் பெண்கள் இருக்காங்களா, அந்த யங் கேர்ள்ஸு, அந்த டெசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் சொல்லுவேன், இப்போது என் எதற்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எதுக்காக இதை பேசுகிறாங்க, இந்த வார்த்தை எதனால் வருதுங்கிறத கூட ஒரு பெண்ணால் புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு பெண் என்பவள் எப்படி இருக்கணும்னா, அதுதான் இன்னைக்கு டாப்பிக்கேங்க. அறிவுசார் பெண்களை உருவாக்குறதா நம்ம டாபிக். இன்னைக்கு வெறும் படிச்சுட்டேன், நான் டிகிரிஸ் பிஹெச்டி வாங்கிட்டேன் இல்லை, இப்போ என் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்க எதுக்காக என்கிட்ட இதை பேசுறாங்க, அடுத்து என்ன கேட்க போறாங்க, அவங்களோட குவெஸ்டின் அடுத்தது என்னவா இருக்கும்ங்கிற அந்த அளவுக்கு பெண் வந்து நுண்புலம் உள்ளவளா இருக்கணும், ஞானியா இருக்கணும். அதைத்தான் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் இல்ல. பெண்ணுங்கிறவ தான் ஃபுல் ஆஃப் இன்டெலிஜென்ஸுங்க. நம்ம நீங்க 4ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து அவ்வளவு பெரிய, அதாவது தாய் தலை சமூகமாக தான் இருந்திருக்கு. பெண் தான் லீடராக இருந்திருக்கா, ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணதே அவ தான். அவ தான் எல்லாம் பெண்களை வளர்த்ததுலேருந்து, குழந்தைங்களை வளர்க்குறதுலேருந்து, பயிர் செஞ்சதுலேருந்து, வேட்டையாடுறதுலேருந்து, அதை பிரித்து கொடுத்ததுலேருந்து, எல்லாமே அதுவாக தான் இருக்கா. அப்படின்னா அவள் எவ்வளோ கேப்பபிளாக இருந்திருப்பா பாருங்க. ஒரு கட்டத்தில் பெண்ணை என்ன சொல்கிறாங்க, நீ வெளியே வர வேண்டாம், ஏன்னா பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், ப்ளஸ் அந்த வேட்டையாடினதை வந்து பிரித்து கொடுக்கணும், ப்ளஸ் பயிர் பண்ணணும், இதெல்லாம் உனக்கு தான் ஸ்கில்ஸ் ரொம்ப தெரியுது, வேட்டையாடுறதா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தியே, நாங்கள் போய் வேட்டையாடிட்டு வந்துடுறோம், நீ கொஞ்சம் வீட்டிலே இருந்து இதெல்லாம் பார்த்துக்கேன் சொல்லிட்டு தான் நம்மளை உட்கார வச்சாங்க. வீட்டில் உட்கார்ந்துருந்தவன் என்ன பண்ணால், ஒன்றுமே தெரியாதவளாயிட்டா, வெளியே போனவங்க விவரம் தெரிஞ்சவங்களாக ஆயிட்டாங்க. இது

0: அப்படின்னா திரும்பி நம்ம நம்மளோட திறன்களை எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய, நம்மளோட திறன்களை உணரக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம இருக்கோம். முக்கியமாக என்ன செய்யணும்னா டெசிஷன் எடுக்கிற ப்ராக்டிஸ். இப்போ பாருங்களேன், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற பிள்ளைகள்லாம் நல்ல டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. இப்போ இந்த பாலை நான் எடுக்க போகிறேனா, இல்லை என்னோட பக்கத்தில் இருக்கிற கோ பிளேயர்கிட்ட நான் இதை விட போகிறேனா, இல்லை இந்த பாலை நான் இன்னொரு ஸ்டெப் வச்சு நான் எடுக்க, இதெல்லாம் வந்து டெசிஷன், ஸ்மால் ஸ்மால் டெசிஷன்ஸை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறதால அவங்களால சீக்கிரமாக டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். எப்போ வந்து நம்ம கிளாசெட் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஒரு 30 செகண்டுக்கு மேலே நின்றுக்கிட்டு நான் இன்னைக்கு சுடிதார் போடட்டுமா பேண்ட்ஸ் போட்டுமான்னு நிற்கிறோமே, அப்போவே நம்மளோட டெசிசிவ்னஸ்க்கு ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் வந்துடுச்சு. ஸோ எல்லாமே நம்ம இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ப்ரீ பிளான்னு சொல்கிறாங்க. எதையுமே பெண்கள் என்ன பண்ணணும், இது வந்து என்னுடைய இளம் தோழிகளுக்கு நான் ஒரு சீக்ரெட்டாக கூட சொல்லணும்னு நினைக்கிறேன், எதுவுமே முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். இப்போ நாளைக்கு இது நடக்க போகுது, நாளைக்கு சில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் ட்ரெயினர்ஸு, அண்ட் ஐ ஆம் எ ட்ரெயினர் ஆல்சோ, இன்டர்நேஷ்னல் சீனியர் ட்ரெயினர் ஃபார் லைன்ஸ் குவெஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்புக்கு வந்து நான் ட்ரெயினராக இருக்கேன். என்னோட ட்ரெயினர்ஸ்லாம் ஒரு 2-3 டேஸ் ஒர்க் ஷாப் பண்ணும்போது எப்படி பிளான் பண்ணுவோம்னா, ஈவன் 3 டேஸ் ஒர்க் ஷாப்னா 3rd டேயோட ட்ரெஸ்ஸை கீழே பாட்டமில் வச்சு பேக் பண்ணுவோம். அந்த அளவுக்கு 2nd டே, அந்த அளவுக்கு எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பேச போகிறோங்கிறத ஒரு ஃபில்டர் போட்டு இதை தான் பேசணும், இதை தான் செய்யணும், அந்த மாதிரி ஒரு ப்ரீ பிளான் செஞ்சிட்டோம்னாலே நம்ம இந்த டெசிஷன் எடுக்கிறதுலேருந்து கொஞ்சம் நம்ம பெட்டர் ஆகிடலாம், நம்ம நம்மளை எக்யூப் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்ரிடே கேர்ள்ஸ் வந்து அவங்களோட கேரக்டர்ஸை எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அவங்களோட ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ஜோ, நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி, அதாவது நேற்று ஜோ எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி இன்னைக்கு இருக்கீங்களா? அதுதான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நேத்து மாதிரி நான் இன்னைக்கு இல்ல, நேத்து பிளஸ் நான் நேத்து கத்துக்கிட்டது எல்லாம் சேர்த்துதான் இன்னைக்கு. சோ நீலம், அப்ப இன்னைக்கு பிளஸ் இன்னையோட கத்துக்கிட்டதெல்லாம் சேர்த்துதான் நாளைக்கு நீலம். அந்த மாதிரி எப்பொழுதுமே நீங்க அதை ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு வாட் ஐ ஹாவ் லேர்ன்ட், இன்னைக்கு என்ன நான் அப்டேட் பண்ணிக்கிட்டேன், இன்னைக்கு என்ன புதுசா நான் கத்துக்கிட்டேன், அந்த மாதிரி நம்ம நம்மளை டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஈவன் நம்மளோட டெசிஷன் மேக்கிங்கும் பெட்டரா இருக்கும். டெசிஷன் மேக்கிங் நல்லா இல்லைன்னா அது நிறைய தாக்கங்களை கொடுத்துரும். ஆகையால் நம்ம கொஞ்சம் முன்னாடியே ப்ரீ பிளான்டா இருந்தோம்னா வி கேன் ஃபேஸ் இட் வெல்.
1: ஒரு சின்ன பிரேக், அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அறிவார்ந்த பெண் சமூகம் உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு என்பது பற்றி நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நீலம் அருள் செல்வி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: இப்ப பெண்கள் லேசினஸா இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா மேம். எதுவா இப்ப நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறதுனாலும் அவங்க லேசினஸா இருக்காங்க, அதனாலதான் எதுக்குமே அவங்க ஃபைனல் டிசிஷன் வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல மேம். அதை பத்தின உங்க பார்வையில என்ன மாதிரி மேம்?
2: ஜோ, இட் வாஸ் அ குட் க்வெஸ்சன். பெண்கள் வந்து கொஞ்சம் லேசியா இருக்காங்க, ஆனா அதுக்கு கண்டிப்பா பெண்கள் காரணமே இல்லை. தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரே ஒரு பெண் குழந்தைய பெத்து வச்சிட்டு இருக்காங்க, பெண்ணோ பையனோ ஒன்னே ஒன்னு. அந்த குழந்தைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் சொல்றது என்ன தெரியுமா, நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தைங்க படக்கூடாது மேடம். ஆக்சுவலி நான் என்ன தெரியுமா, அது கஷ்டமே இல்லை ஜோ, அது வந்து ஆக்சுவலி அனுபவம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய அனுபவம். அந்த அனுபவம் இருக்குல்ல, அதை வேற எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அந்த அனுபவம் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து, அவங்களோட பலம். இப்போ இந்த குழந்தைக்கு நீங்க இதை கொடுக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு நிகழ்வு. ஒரு முறை எங்க அப்பா கிட்ட நாங்க ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதாவது அப்பா எங்களை டெல்லி கூட்டிட்டு போங்க, டெல்லி. அப்ப நான் சிக்ஸ்த் படிச்சிட்டு இருந்தேன். எங்க அப்பா டெல்லிக்கு தானே வான்னு கூட்டிட்டு போனேன். பாண்டிச்சேரியோட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் எத்தனை பேர் போறோம்? அப்பா சிக்ஸ் மெம்பர்ஸ் பா. ஓகே, ஆறு பேருக்கு போய் என்ன டேட்டுன்னு ரிசர்வ் பண்ணிட்டு வா. அப்பா நானான்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, ஆமா நீ தான், போய் ரிசர்வ் பண்ண, கேட்டுட்டு வான்னு சொன்னாங்க. நான் போய் முதல் முறை அங்க போய் கேட்கிறேன். கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க, ஓடி வரேன் அப்பா கிட்ட வந்து, அப்பா ஃபார்ம் வாங்கணுமா? அப்ப ஃபார்ம் எங்க இருக்குன்னு போய் வாங்கு, ஃபார்ம் வாங்குறேன். அப்பா எந்த டேட்டுப்பா? எப்ப போலாம் சொல்லுன்னு சொல்லி எழுதுறேன். அது எழுதும் போதே ரெண்டு முறை தப்பாகுது. தப்பாயிடுச்சுன்னு போய் இன்னொரு ஃபார்ம் வாங்குன்னு சொல்றாங்க. இன்னொரு ஃபார்ம் வாங்க போய் அவர்கிட்ட போய் நிக்கிறேன். சார் இன்னொரு ஃபார்ம். அந்த மாதிரி தப்பா எழுதக்கூடாதுமா? சரி சார். அப்போ அடுத்த முறை வாங்கும்போது அந்த ஃபார்மை ரொம்ப கவனமா நான் ஃபில் பண்ணி எழுதுறேன், ரொம்ப கவனமா ஃபில் பண்றேன். அப்போ கவனமா ஃபில் பண்றது, ஒருத்தவங்க கிட்ட போய் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்றது. அதே அந்த லைன்ல நிக்கும் போது அப்பா சொல்லுவாங்க, நீ ரொம்ப நேரமா எழுதுனீன்னா லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி போயிடுவாங்க. அப்போ வேகமாவும் எழுதணும், கவனமாவும் எழுதணும். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா அந்த ஒரு அனுபவம் தான். இந்த மாதிரி பெற்றோர்கள் என்ன பண்ணும், பிள்ளைகளுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்கணும். எங்க தாத்தா என்ன பண்ணுவாங்க, எங்க தாத்தா வந்து புதுச்சேரி விடுதலை போராட்டத்தோட விடுதலை போராளி பேராசிரியர் அண்ணுசாமி, அவங்களோட பேர்ல தான் இன்றைக்கு அந்த பள்ளிக்கூடம் நாங்க நடத்திட்டு இருக்கோம். நாங்க வந்து அப்ப வந்து நாலாவது படிச்சுட்டு இருப்பேன். நாங்க வந்து சாப்பிடுறதுக்கு 8 மணிக்கு வந்து டைனிங் டேபிள் உட்கார்ந்த உடனே எங்க தாத்தா கேட்பாங்க, இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு நீ என்ன வேலை செஞ்ச? ஏதாவது இன்னைக்கு எல்லாம் பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்க கூட ஓடுறாங்க சாப்பிட வைக்கிறதுக்கு, ஊட்டி விடுறாங்க அப்பா அம்மா எல்லாம். நான் வந்து டைனிங் டேபிள் உட்கார்ந்த உடனே எங்க தாத்தா கேக்குற கேள்வி, இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு நீ என்ன செஞ்ச? அப்புறம் நாங்க சொல்லுவோம், தாத்தா இன்னைக்கு தெரு தெளிச்சு கோலம் போட்டோம், தண்ணி பிடிச்சு வச்சோம் தாத்தா, வீடு கூட்டின, என்னுடைய வீட்டு பாடம் எல்லாம் செஞ்சேன். சரி அப்ப சாப்பிடு. ஆக ஆரம்பத்திலே மனசுல பதிய வச்சிருக்காங்க பிள்ளைங்க கிட்ட, நம்ம சாப்பிடுறதுக்கு கூட சரியான வேலைகளை செய்யணும். ஒரு பிளாக் ஃபுட் ட்ரைப்னு ஒரு ட்ரைப் நார்த் அமெரிக்காவில் இருக்காங்க, கனடா எல்லாம் இருக்குல்ல, கனடா யூஎஸ்ஏ அந்த இடத்துல அந்த ட்ரைபல் பீப்புள், அவங்க கிட்ட எப்பொழுதுமே ஒரு வழக்கம் இருக்கு, ஒரு சம்பிரதாயம். என்ன பண்ணுவாங்களாம், அவங்க குடும்பத்துல ஒரு குழந்தை 12 வயசு ஆன உடனே அந்த குழந்தைக்காக ஒரு பெரிய கொண்டாட்டம், ஒரு திருவிழா ஒன்று கொண்டாடுவாங்களாம். எப்படின்னா அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஊர்க்காரங்க பொதுமக்கள் எல்லாரையும் ஒரு கோயிலுக்கு முன்னாடி கேதர் பண்ண சொல்லுவாங்களாம். எல்லாம் வட்டமாக உட்காந்துட்டு இருப்பாங்களாம். அந்த கோயிலில் ஒரு பெரிய கதவு இருக்குமா, அந்த கதவு எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 20 அடி உயரம் இருக்கும், நல்ல கனமானதா இருக்கும். அந்த கதவை அந்த 12 வயசு பையனை திறக்க சொல்லுவாங்களா, தள்ளி திறக்கணும், அது லாக் ஆயிருக்கும், அதை தள்ளி திறக்கணும். அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான், எல்லாம் இவங்கெல்லாம் சுத்தி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பையன் ரொம்ப நெம்பி திறப்பான், கையை முட்டிய வச்சு திறப்பான், ஆளே வச்சு அழுத்துவான், தலையை வச்சு அழுத்துவான். சில சமயங்கள்ல அவனோட தலைப்பட்டு காயம் ரத்தம்லாம் கூட வரும். அப்ப கூட இந்த உறவினர்கள் அந்த பொதுமக்கள்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஆவலோட, அப்படியே நம்ம கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மூவிஸ் பார்க்கும்போது சேரோட முனைக்கு வந்துருவோம்ல, அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஆனா யாருமே அவனை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்களாம். அப்புறம் அவன் அந்த கதவை

0: பிறந்த உடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் ஓடி வந்து அந்த குழந்தைய கட்டி பிடிச்சுக்குவாங்களாம். அவங்க அப்பா அந்த குழந்தைய தோளுக்கு மேலே தூக்கி வச்சு அந்த போடுற இசைக்கு அவ்வளவு டான்ஸ் ஆடுவாராம். ஊர் மக்கள் எல்லாம் அதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுவாங்களாம். நான் இப்போ பார்க்குறேன், இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோமா? இல்லவே இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுக்கறது இல்லை. அந்த குழந்தை செய்யட்டுமே. அதாவது எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட், அவர் பேர் வந்து தாண்டைக்குன்னு பேர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கிறார். அது பேர் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னா என்னன்னா, செஞ்சு செஞ்சு தப்பை செஞ்சு அதை திருத்தி திருத்தி திருத்தி தான் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். ஆக இந்த பிளாக் ஃபுட் ட்ரைப் இருக்காங்கல்ல, அவங்க அந்த குழந்தைக்கு கரெக்டாக அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. நம்ம பேரண்ட்ஸ் செய்யறதே இல்லை. இல்லைடா இரு, நானே எழுதி கொடுத்துட்றேன், நீ எழுதவே மாட்டேன். இவங்களே எழுதி கொடுத்தாங்கன்னா அவன் எழுதுறதுக்கு என்றைக்கு கற்றுக்கிறது? கடைக்கு போய் வாங்கிட்டு வாடா, ஒரு ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வருவான். அதில் மூணு சொத்த கத்திரிக்காய் இருக்கும். ஐயோ சொத்தையே வாங்கிட்டு வரேன், இனிமேல் நீ கடைக்கு போக வேண்டாம், நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ அவன் எப்படி சொத்த கத்திரிக்காய் இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துடணும், அதை வாங்கக்கூடாதுங்கிறத எப்போ கற்றுக்குவான்? ஆக குழந்தைக்கு நம்ம இந்த நீங்க கேட்ட அந்த லேசினஸ் எல்லாமே ஏன் வந்திருக்குன்னா, பிள்ளைகள் நமக்கு நம்ம பெற்றோர்கள் கொடுத்த அந்த திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சிகளையும் வாய்ப்புகளையும் இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள் கொடுக்கலங்கிறதான் நிதர்சனமான உண்மை. பெற்றோர்கள் எப்பொழுதுமே பிள்ளைகள் செய்யட்டும், அவங்க கற்றுக்கட்டும், அவங்க செஞ்சு பார்க்கட்டும், ஒன்று ரெண்டு தப்பு வந்தால் கூட இது செய்யக்கூடாதுன்னு அவங்கள கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு அதை கொடுக்க வேண்டியது அவசியம். ப்ளஸ் பெற்றோர்கள் எப்பொழுதுமே சொல்லும் பொழுதே அவங்கள நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள் ஜோ. நீங்கள் கூட உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஜோ இப்படி உட்காரு, இப்படி இப்படி நிற்கக்கூடாது, ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இப்படி உட்காரக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி சொல்லியிருக்காங்கல்ல. என்னைக்காவது செல்லம் இப்படி தாண்டா உட்காரணும், இப்படிதாண்டா பேசணும், இப்படிதாண்டா ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்றாங்களா? பாருங்க, அதுதான் நம்மளோட சொசைட்டி நமக்கு கொடுக்கக்கூடிய மாத்திக்கக்கூடிய மனப்பான்மை. அதுதான் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லுவோம். பிள்ளைங்க தே வில் லேர்ன். அந்த மாதிரியான வாய்ப்பை கொடுக்கறது தான் முக்கியமான ஒரு விஷயம். வாய்ப்பை கொடுத்தாதான் அவங்க தே வில் கம் அவுட் ஆஃப் திஸ் லேசினஸ்.
1: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு என்பது குறித்து நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நீலம் அருள் செல்வி அவர்கள். நேயர்களை இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை வருகிற புதன்கிழமை கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, டைம் கரெக்டா 2:16 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் ஆர்ஜே ஆஷா. நிகழ்ச்சியில உங்களுக்காக கண்ணதாசன் வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையில டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் பொன்னூஞ்சல் படத்திலிருந்து வரதை கேட்டுட்டு வாங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக கண்ணதாசன் வரிகள்ல கே வி மகாதேவன் இசையில டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் குலமா குணமா படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.8 காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சிய அடுத்ததா உங்களுக்காக வாலி வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையில வாணி ஜெயராம் பாடிய பாடல் அன்பே ஆறுயிரே படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: FM Rainbow 102.8ல காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 2:32 நொடிகள் ஆகுது. நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக MS விஸ்வநாதன் இசையில TM சவுந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் சிவகாமியின் செல்வன் படத்திலிருந்து வருது. கேட்டுட்டு வாங்க.

அடுத்ததா உங்களுக்காக கண்ணதாசன் வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் சாந்தி நிலையம் படத்திலிருந்து.

0: சாதாரணமா வர தோல் நோய்க்கு சிறந்த நிவாரணி கஸ்தூரி மஞ்சள். ஆமாங்க, வீட்டுல தயாரிக்கிற குளியல் பொடியில கஸ்தூரி மஞ்சள் கலந்து குளிக்கலாம்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

102.8ல கேட்டுட்டிருக்கீங்க காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததா உங்களுக்காக இரு கோடுகள் படத்திலிருந்து பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

0: மச்சான், எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா வண்டி ஓட்டணும், அதுக்கு ஒரு வழி என்ன சொல்ல?
1: இது கேள்வி.
2: ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுற பழக்கம் இருக்கா?
1: சாலை
0: விதிகளை மதிப்போம், விபத்தில்லா பயணம் தொடர்வோம்.
3: கானங்கள் நிகழ்ச்சியை தான் இப்போ ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக அவளுக்கென்று ஒரு மனம் படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு தருந்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவாக கௌரவம் படத்துல இருந்து பாடல் வருது, கேளுங்க. கண்ணா

0: டேய் ஏற்கனவே 10 நிமிஷம் லேட்டு, நீ இப்படியே போயிட்டு இருந்தா வச்சுக்க படமே முடிஞ்சு போயிடும், வேகமா போடா.
1: ஓ அப்படியா, இப்ப பாரு என் வேகத்தை.
2: 1 1 2 2 1 3 3 4 4 5 6
3: வாகனத்தில் வேகம்,
4: வாழ்க்கையில் சோகம்,
5: என்றும் சமூக அக்கறையுடன் உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: எஃப்எம் ரெயின்போ 10.
1: ஹலோ வணக்கம் நேர்களே, டைம் கரெக்டா 3:49 நொடிகளாகவே எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், நான் உங்க ஆர்ஜே ஆஷா. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில இன்னைக்கு தொற்று நோயியல் குறித்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறையின் மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் வி சுரேந்திரன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ.
4: வணக்கம்
1: சார். இந்த தொற்று நோயியல்னா என்ன அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் டீடைலா சொல்லிடுங்க.
4: ஓகே, தொற்று நோயினா பொதுவா நம்ம ஆங்கிலத்துல இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் சொல்லுவோம்.
1: ஓகே,
4: நம்மளுக்கு வர நோய்கள்ல இது ரொம்ப காமனான ஒரு நோய், மோசமாக அது பேர்லேயே இருக்கு. தொற்று நோயின்றது கண்டிப்பாக ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து பரவுற நோயை நம்ம தொற்று நோயின்னு சொல்லுவோம். பரவுறதுனால அது முக்கியமாக கிருமிகளால் நம்மளுக்கு பாதிப்பு வருகிறது. ஸோ வித்தியாசமான கிருமிகள் வித்தியாசமான முறையில் நம்மளை ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுறதுக்கான தன்மையை நம்ம தொற்று நோயின்னு சொல்லுவோம்.
1: ஓகே, இப்போ இந்த பொதுவாக தொற்று நோய் அப்படின்றது எப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்களால் பரவுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: ஓகே, தொற்று நோயின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைப்பாங்க ஒரு ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து இன்னொரு ஹியூமன் கிட்ட தான் பரவோன்றது தான் நம்ம எல்லாருக்கும் நினைக்கிறது. ஆனால் வெவ்வேறு வகையாக அதை வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப காமனாக நம்மளுக்கு புரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா சளி இருமல் வந்து மோஸ்ட்டாக இந்த காற்று மூலிமா அதில் இருக்கிற அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. நான் ஒருத்தவங்க கிட்டேருந்து வெளிப்படுற அந்த சளியோ நீரோன்றது மற்றவங்க கிட்டே போகும்பொழுது அது தொற்று நோயாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ காமனாக நம்மளுக்கு வர்ற எல்லா கோல்டு காஃபு சளி இருமல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே இது மூலிமா பரவுது. ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தண்ணி நீர்நிலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ நீர் மூலிமா, அதாவது ஒன்று நம்மளுடைய நீர் சரியாக இருக்காது, இல்லைனா நீரில் சில கிருமிகள் அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ற தன்மை இல்லைன்னா அந்த நீர் மூலமா ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவலாம். சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம நேரா வந்து தொடணும்னு அவசியம் இல்லை, இன்டைரக்ட் மெக்கானிசம்ஸ் இருக்கு. இப்போ ஒருத்தவங்க யூஸ் பண்ண கிளாத் மூலமா நீங்க அதே கிளாத்தை வேற யாரோ யூஸ் பண்ணாலும், இப்போ ஹாஸ்பிட்டல் போறீங்க அதே சர்ஃபேஸ் நீங்க யாரோ ஒருத்தவங்க தொட்ட சர்ஃபேஸை நீங்க திருப்பியும் தொடுறீங்க, அதுல இருந்து பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றது பாத்தீங்கன்னா கொசு பூச்சி மூலம் அதிகமா பரவும். சோ பொதுவா நம்மளுக்கு கொசு பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமா டெங்கு காய்ச்சல் சிக்கன் கன்யா அதெல்லாம் அதிகமாக இருக்குது. கொசு உற்பத்தி தரம் அதிகமாக இருக்கிற இடங்கள் மூலிமா ஒரு வைரஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவலாம். ரெண்டாவது கான்டாக்ட்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கூட உரசறதுனால பொதுவாக வர்ற நோய்கள் வந்து ரொம்ப ரொம்ப காமன் வந்து ஸ்கின், இந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய், கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் பரவலாம். இது இல்லாமல் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு ரத்தம் மூலிமா இல்லைன்னா பாலியல் மூலிமா பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த எல்லா வழியாகவும் தொற்று நோய்கள் பரவலாம். இது ரொம்ப காமன் சொல்கிறீங்கன்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் காற்று மூலியமாகவோ இல்லைன்னா தண்ணி மூலியமாக பரவுறது தான் ரொம்ப ரொம்ப காமன். அடுத்தபடியாக நம்ம இந்த ஏதோ ஒரு வெக்டார்னு சொல்கிறோம், அது கொசுவாக இருக்கலாம், சில டைம் பூச்சிகளாக இருக்கலாம், இல்லைனா வேறு எதனா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஹவுஸ் ஃப்ளை அது கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து பரவும்போது அங்கே இருக்கிற அழுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கும், இதனாலையும் தொற்று நோய்கள் பரவலாம்.
1: ஓகே, இப்போ காமனாக வந்து இந்த தொற்று நோய்க்கும் தொற்றா நோய்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மேஜரா அப்படின்னு நினைக்கிறீங்க?
4: ஓகே, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நோய்கள். தொற்று நோயின்றது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நம்ம மனிதர்கள் இருக்கிற வரலாற்றிலிருந்து நம்மளுக்கு தொற்று நோய்கள் டாக்குமெண்ட் ஆகியிருக்கு. பிளேகுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் இறந்துருப்பாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிட்ன்ற வர்றதுக்கு ஆராய்ச்சியப்போ நிறைய நிறைய பேண்டமிக்ஸ் வந்திருக்குலாம் சொல்லுவோம். நிறைய நோய்கள் வந்து ஒரு ஒரு ஊருக்கு பரவுறது வந்து மோஸ்ட்டாக அந்த தொற்று நோய். ஸோ மனிதன் ஆரம்பித்த காலத்திலிருந்தே தொற்று நோய் ரொம்ப காமனாக இருந்திருக்குது. இந்த தொற்றா நோய்கள்ன்றது என்னென்னா எதெல்லாம் வந்து நம்மளுக்கு தொற்று மூலியமாக பரவுறது இல்லையோ அதை தொற்றா நோயின்னு பேர் சொல்கிறோம். ஆனால் அது ஆங்கிலத்தில் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து சமீபமா இந்த மனிதன் வந்து நிறைய வளர்ச்சி கொண்டுட்டு வந்தாங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷனோ. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை முறையில் வர்ற பிரச்சனைகளை வச்சு

0: வர்ற நோய்கள் வந்து நம்ம தொற்றா நோய்கள் சொல்லுவோம். ரொம்ப காமனாக நம்ம சொல்கிறது வந்து ரத்த கொதிப்பு, சுகர், இருதய நோய், ஸ்ட்ரோக்கு, கேன்சர், இதெல்லாம் வந்து நம்ம தொற்றா நோய்னு சொல்லுவோம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நோய்கள் தான். பட் இந்த மாதிரி நோய்கள், தொற்றா நோய்கள் வந்து எந்த ஒரு ஃபேக்டர் மூலியமும் பரவாது, ஆனால் வாழ்க்கை முறையில் ரொம்ப ரொம்ப கவனத்தோட அது பரவக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும்.
1: ஓகே, இப்போ காமனாக இருக்கக்கூடிய தொற்று நோய்கள்லாம் என்னென்ன சார் இருக்குது?
0: நம்மளுடைய இடத்த பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப வெப்பம் நிலையும் அதிகமாக இருக்கும், மழையும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வெப்பநிலை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர்நிலைகள் அதிகமாக யூஸ் பண்ணுற தன்மை இருக்கும். ஸோ இந்த நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக பரவும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அடுத்து இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு கேசஸ் அதிகமாக இருக்கும், டைஃபாய்டு நோய்கள் அதிகமாக இருக்கும். சில இடத்துல அங்கங்கே காலரா நோய்களும் வரலாம். இப்போ வர்றது ரொம்ப கம்மியானாலுமே காலரா நோய்கள் பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ கொசு உற்பத்தி தரணும் அதிகமாக இருக்கிறதுனால இது முடிச்சு மழை வரும்போதோ மழைக்காலங்கள் அதிகமாக வரும்போதோ இந்த தண்ணி சம்மந்தப்பட்ட நோய்களும் வரலாம். உதாரணத்துக்கு வாந்தி, பேதி, வயிற்றாலை, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி நிறைய தொந்தரவு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வரலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணினால என்ன ஆகும்னா கொசு உற்பத்தி அதிகமாகும். இது மூலியமாக டெங்கு காய்ச்சல், சிக்கன்குனியா இதெல்லாம் அதிகமாக பரவும். மலேரியா கம்மியாக இருந்தாலுமே டெங்கு சிக்கன்குனியான்றது பாண்டிச்சேரியில் வருஷம் வருஷம் நம்ம பார்க்கக்கூடிய தொற்று நோய்களில் ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் இந்த காலநிலை மாறும்பொழுது, இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெப்பநிலையிலேருந்து நம்ம கொஞ்சம் அந்த கோல்டு சீசன்ஸில் வரும்பொழுது ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு இந்த சளி, இருமல், காய்ச்சல், அது இந்த காற்று மூலியமாக பரவக்கூடிய நிறைய தொற்று நோய்களை நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொப்போர்ஷனில் நம்ம நிறைய விதமான இந்த பாலியல் சம்மந்தப்பட்டதோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், இப்போ நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து இந்த தண்ணி புழுக்கத்தோடு வேலை செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு தோல் நோய் இருந்ததுன்னா அது மூலயமா இன்னொருத்தவங்களுக்கு பரவும். நிறைய பேருக்கு தோல் சம்மந்தப்பட்ட தொற்று நோய்கள், இந்த படர் தாமரை, அரிப்பு, இதெல்லாம் அதிகமாக வர்றத நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஏன்னா இங்கே இருக்கிற வெப்பநிலை இதெல்லாம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தருது.
1: ஓகே, இப்போது ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஓவர் ஸ்வெட்டிங் கூட நிறைய பேருக்கு வந்து இந்த வேர்க்குரு மாதிரி அந்த மாதிரி வருது. நிறைய பேருக்கு இந்த சீசனில் வந்து அம்மை நோய்கள்லாம் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து எவ்வளோ குயிக்காக வந்து பரவுது? நீங்கள்
0: அம்மைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் காற்று சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு தொற்று நோய் தான்.
1: ஓகே,
0: என்னதான் இருந்தாலும் தோலில் இருந்தாலுமே எய்தர் பை கான்டாக்ட் இல்லைனா பை ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். இப்போது இந்த வெப்பநிலை வந்து இந்த சூடு வரும்பொழுது அந்த அம்மை நோய், சிக்கன் பாக்ஸு, வேரிசெல்லா சாஸ்டர்னு ஒரு வைரஸ் ஒன்று இருக்குது, அது வளர்கிறதுக்கான தன்மை இங்கே அதிகமாக தென்படுது. வளரும் போது யார் யாருக்கெல்லாம் வந்து இம்யூனிட்டி, அதாவது என்னென்னா எதிர்சக்தி கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு அது லேசாக ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே அம்மை வந்திருந்ததுன்னா, சின்னம்மை வந்திருந்ததுன்னா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. இல்லைனா என்ன ஆகும்னா அவங்களுக்கு வர்ற அந்த தோல் சம்மந்தப்பட்ட இது பஸ்டியூல்ஸ்னு சொல்லுவோம், பிளெப்ஸ், அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவலாம். ஸோ அவங்க யார் யாரெல்லாம் கான்டாக்டில் இருக்கிறாங்களோ அந்த தண்ணி அங்கே அந்த இந்த ஸ்கின் லீஷனில் இருக்கிற தண்ணி மூலயமா ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவும். இல்லைனா சுற்றி யாருக்கெல்லாம் அந்த தடுப்பு கிடையாதோ, ஏற்கனவே அம்மை வராதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு பரவும். இது முக்கியமான காரணம் இந்த வெப்பநிலை வந்து அந்த வைரஸோடைய மல்டிப்ளிகேஷனுக்கு அதிகமாக உதவுறதுனால இந்த சம்மர் சீசன் ஆரம்பிக்கும் பொழுது முக்கால்வாசி 2 முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். குழந்தைங்களுக்கு அதுவும் ஒன்று வந்து சின்னம்மை, 2வது வந்து வயிற்றுப்போக்கு, இதெல்லாமே அதிகமாக நம்மளுக்கு இந்த சம்மர் சீசனில் தென்படும்.
1: ஓகேங்க சார், இப்போ வந்து சிக்கன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு வந்தால் கூட அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ரவுண்ட் வந்துடும். நிறைய பேர் என்னென்னா இதுக்கான விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போக தேவையில்லை, வீட்டிலேருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நீங்கள் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தொற்று நோயின்றதுனால நம்ம கண்டிப்பாக வந்து எந்த விதமான தொற்று நோய் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை பெறணுன்றதான் சொல்லுவோம். ஆனால் இந்த சின்னம்மை வந்து காலங்காலமாக வந்து நிறைய விதமான அம்மைகள் வந்திருக்கு, சரிங்களா? இதுக்கு ஸ்மால் பாக்ஸ்லேருந்து இப்போ இருக்கிற சின்னம்மை வரைக்கும் நிறைய அம்மைகள் வந்திருக்கு. இந்த சின்னம்மை முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா இது தானாக சரியாகுற ஒரு அம்மை. ஸோ ஒரு 5 to 6 days உங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், கூட ஜுரம், உடம்பு வலி, கூட சளி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய இடத்துல வந்து இது ரொம்ப கல்ச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாங்கியங்கள், இது வந்து அவங்களுடைய சாங்கியம் சரியாக பண்ணாதனாலையோ அவங்களுடைய சாமி அவங்கள தண்டிச்சது மாதிரி நிறைய என்ன சொல்கிறது மித்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை உடச்சிட்டு அவங்க வெளியில் வர பார்க்கணும். முக்கியமாக நம்ம அறிவியல் பூர்வமாக எடுத்துக்க வேண்டியது என்னென்னா அவங்களுக்கு வர்ற தோல் சம்மந்தப்பட்ட நோயிலிருந்து அந்த வைரஸ் பரவும். ஸோ யாருக்கு இது வந்தாலுமே ஏன் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வருதுன்னா அவங்க மோஸ்ட்டாக அவங்க எல்லாருமே ஐசோலேட் ஆகிடுவாங்க, எல்லாருமே வெளியில் கூட அனுப்ப மாட்டாங்க. அங்கே இருக்க இப்போ ஒரு குழந்தைக்கு வந்ததுன்னா அந்த அம்மாவை கூட வெளியில் அனுப்ப மாட்டாங்க, குழந்தை கூட இருக்க சொல்லுவாங்க. அந்த வேப்பிலை போடுறது, வேப்பிலை இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனலாக அது நல்லது தான், ஆனால் என்ன ஆகுனா அந்த கான்டாக்ட் வரும்பொழுது ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த

0: நீர் பரவுறதுனால வரும். எல்லாருமே ஒரே க்ளோஸ் ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால அந்த நான் சொல்றது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொன்னாலும், ஸோ அது காற்று மூலியமா ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு தாராளமாக பரவும். ஸோ இது வரும்பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த தடுப்பு, அதாவது ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுற தன்மையை முதல்ல தடுக்கணும். எதர் பை மெடிசன்ஸோ இல்லைன்னா கரெக்டான மருத்துவ ஆலோசனை மூலியமா அந்த லீஷனை நம்ம சரி பண்ணிட்டோம்னா போதும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது வராமலே இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ கடந்த 20 ஆண்டுகளாக வந்து இந்த சிக்கன் பாக்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சைல்டுஹுட் டேஸில் குழந்தை பருவத்தில் எல்லாருக்குமே ஒரு வாட்டியாவது அந்த சின்ன மைன்றது வந்துடும். இப்போ வராதனால நிறைய பேருக்கு வர்றது கிடையாது. ஸோ அவங்களுக்கு இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி கம்மியாக தான் இருக்கும், அவங்களுக்கு வர்றது தன்மை அதிகமாக இருக்கு.
1: ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில தொற்று நோயில் குறித்து இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறையின் மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் வி சுரேந்திரன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க தொற்று நோய்கள் குறித்து.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில தொற்று நோயில் குறித்து இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறையின் மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் வி சுரேந்திரன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க தொற்று நோய்கள் குறித்து. இப்ப பொதுவான தொற்று நோய்கள் வந்து என்னென்ன இருக்கு, இந்த சீசனல் டிசீஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: தொற்று நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக நம்ம நாலு பேசிக்கான வெரைட்டிஸாக நம்ம பிரிக்கணும். மருத்துவ ரீதியாகவும் சரி நம்ம பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப நாலு காமனான விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பாக்டீரியானால ஆவறது. பாக்டீரியான்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ரொம்ப வருஷம் நம்ம கூட இருக்கிற ஒரு உயிரினம். ஸோ அது மூலயமா பரவுறது என்னென்னா காச நோய், நம்மளுக்கு காலரா, நிமோனியா, இந்த நெஞ்சு காய்ச்சல், அது இல்லாமல் வந்து டைஃபாய்டு, இதெல்லாம் வந்து பொதுவாக பாக்டீரியானால பரவுறது. இது இல்லாமல் நம்மளுக்கு தண்ணி மூலயமா பரவுற நோய்கள் சிலதும் இருக்கும். ரெண்டாவது காமனாக வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு அதிகமாக வந்து ஆபத்தோ இல்லைனா வந்து பயத்தக்கூடிய கொண்டுட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து இப்போ நிறைய வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக வருது. ஏன்னா வைரல் மியூட்டேஷன், அதாவது வைர மாற்றம் அதிகமாக இருக்கிறதுனால புது புது நோய்கள் வருது. நம்ம கடைசியாக COVID-19 வரைக்கும். ஸோ இதில் ரொம்ப சாதாரணமான நோயிலிருந்து ரொம்ப மோசமான நோய்கள் வரைக்கும் நம்ம நிறைய பார்க்கலாம். சாதாரணமான நோய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த சாதா சளி, காமன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இல்லைனா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சளியிலே நிறைய இந்த பன்றி காய்ச்சல், கோழி காய்ச்சல், இந்த மாதிரி வித்தியாசமான இன்ஃப்ளூயன்சா டைப்ஸ் இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு, சிக்கன்குனியா, இதெல்லாமே வந்து வைரஸ்னால பரவுறது. அது இல்லாமல் இந்த தட்டம்மை, மீசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப காமனாக இந்த வெயிலில் பரவக்கூடியது. அது இல்லாமல் சில ஹெப்படைட்டிஸ், இந்த ரத்தம் மூலயமா பரவுறது, இந்த HIV, இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக வந்து நம்மளுடைய வைரஸ்னால வர்றது. ரொம்ப மூணாவது முக்கியமாக சொன்னாலும் கம்மியாக இருந்தாலுமே அதிக விழிப்புணர்வு அதிகமாக இல்லை, இது வந்து ஃபங்கல் நோய், ஃபங்கஸ் நோய்னு சொல்லுவாங்க. ஃபங்கஸ்ன்றது ரொம்ப அரிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு உயிரினம். ஒரு இடத்துல போனால் உள்ளே அரிச்சிடும், அது இல்லைனா வந்து தோலில் இருந்ததுன்னா ரொம்ப அரிப்பு தர ஒரு உயிரினமாக இருக்கும். ரொம்ப காமனாக நம்ம பார்க்கறது இந்த படர் தாமரை, சில சில டைமில் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், அழுக்கு தேமல், இதெல்லாம் வந்து ஃபங்கஸ்னால வர்றது. பெண்களுக்கு ரொம்ப காமனாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெள்ளப்படுறது இருக்கும், இது கூட ஒரு விதமான ஒரு ஃபங்கல் நோய் தான், கேண்டிடியாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து ஃபங்கஸ்னால வர்றது. அடுத்தது ரொம்ப காமனாக நம்ம இங்கே மண் சார்ந்த வேலைகள் நிறைய பண்ணுறதுனால நம்மளுக்கு பாராசைட்ஸ்ன்னு சொல்லுவோம், அது மூலியமாக பரவுற நோய்களும் இருக்கலாம். ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் கம்மி, நார்த் இந்தியாவில் அதிகமாக இருக்கும் மலேரியா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிற்றுப்பூச்சி, ரிங் வார்ம்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமீபியா உள்ளே இருக்கிற அந்த வயிற்றுப்பூச்சினால வர்றது. புழுத்தன்மை அதிகமாக குழந்தைங்களுக்கெல்லாம் இருக்கலாம், பெரியவங்களுக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளை பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா தற்காலிகமாக நம்ம வெயில் சம்மந்தப்பட்ட நாட்களில் இருந்தாலுமே நம்ம இப்போ எதெல்லாம் அதிகமாக இருக்குன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம எதை சந்திக்கிறோன்றது. வெயில் வரும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே குளிர்த்தனமாக எடுத்துப்பாங்க, இல்லை குளிர்ச்சி அதிகமாக இருக்கிற பொருட்கள் எடுத்துப்பாங்க. வெயிலாக இருந்தாலுமே அதிகமாக வந்து சளி இருமல் இப்போ தென்படுது. மக்கள் நிறைய இடத்துல தண்ணி குடிக்கிறாங்க, இப்போது தண்ணி நம்மளே குடிக்க சொல்கிறோம், ஆனால் அந்த தண்ணியோடைய சுத்தத்தன்மைன்றது யாரும் சரியாக பார்க்கறதில்ல. எங்கே போனாலும் மாற்றி மாற்றி தண்ணி குடிக்கிறதுனால தொண்டை சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் காமனாக நிறைய பேருக்கு இருக்குது. இது இல்லாமல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மூலியமாகவே நுரையீரல் இன்ஃபெக்ஷன்ஸும் அதிகமாக தென்படுது. ஸோ இந்த சளி இருமல் வந்து ஒருத்தவங்கலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுறது அதிகமாக இருக்குது. வெப்பநிலை அதிகமாகும் போது ஸ்வெட்டிங்கும் அதிகமாகுது. ஸோ ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அழுக்கு தேமலும் அந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் ரொம்ப அதிகமாக தென்படுது. நிறைய பேருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிப்பு சம்மந்தப்பட்ட அந்த படர் தாமரையோ இல்லைனா வேர்க்குரு, இதெல்லாம் அதிகமாக வந்து தென்படுது. வேர்க்குருன்றது வந்து ஒரு சாதா தோல் நோயை தவிர அது தொற்று நோய் கிடையாது. ஆனால் அது படர் தாமரையாக ஃபார்ம் பண்ணும் பொழுது அந்த ஃபங்கஸ் வரும்பொழுது, ஏன்னா ஃபங்கஸ் எப்போ உருவாகும்னா வீட்லேயே நீங்கள் பார்ப்பீங்க, அதிகமாக நீர் கோதம் இருக்கிற இடத்துல கருப்பாக அங்கங்கே ஃபங்கஸ் இருக்கும். இதே தான் வந்து ஃபங்கஸ் எங்கெங்கெல்லாம் வந்து வெப்பநிலை அதிகமாக இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூலாக இருக்கோ அந்த இடத்துல ஃபங்கஸ் வரும். ஸோ உங்கள் உடம்புல எங்கெங்கெல்லாம் வந்து டார்க்கான ஏரியாஸ், அந்த அக்கல் கிட்ட, காலில், தொடைக்கிட்ட, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலாக இருக்கும், அது இல்லாமல் வேர்வத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ ஃபங்கஸ் அதிகமாக உற்பத்தி ஆகும். உற்பத்தி ஆகும்போது இந்த மாதிரி படர் தாமலை வரலாம். இது இல்லாமல் சில நோய்கள் கண்டிப்பாகவே வெயில் காலத்தில் வர்றதுக்கு அதிகமாக இருக்கும், ஏன்னா நாங்களும் தயாராக இருப்போம்.
0: ஓகே,
1: உதாரணத்துக்கு நீங்கள் முதல்ல பேசுனா சிக்கன் பாக்ஸ், சின்னம்மை. சின்னம்மை இந்த வெயில் காலம் வரும்பொழுது நிறைய பேருக்கு சிக்கன் பாக்ஸ் வர்றதுக்கான தன்மை இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த தொண்டை அம்மைன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து மம்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த தொண்டை கிட்ட வீக்கெல்லாம் இருந்தது. கடந்த ஒரு 2023லேருந்து நம்ம அந்த கேசஸ் அதிகமாகவே நம்ம வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது பார்ப்போம். சி என்னதாக இருந்தாலுமே இது அம்மை அம்மைன்னு சொன்னாலுமே இது எல்லாமே வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இந்த வெப்ப

0: குப்பம்ன்றது பொதுவாக வைரஸ் வளர்கிறதுக்கான தன்மையை அதிகப்படுத்துது. அதனால தான் இந்த நோயெல்லாம் வருது. இது நாளடைவில் ஒரு ஒரு டைப் ஆஃப் வைரஸ் ஒரு ஒரு வருஷத்தில் அதிகமாக நம்மளுக்கு தென்படலாம். ஏன்னா சில நேரத்தில் நம்ம வெயில் அதிகமாக இருக்கும்போது இந்த பன்றி காய்ச்சல், இந்த என்ன சொல்கிறது, பறவை காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ அதை கம்மியாக தென்பட்டாலுமே இந்த மாதிரி நோய்கள், இந்த வைரஸ்னால் பரவுகிற நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாக தென்படும். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, வைரஸ்னால் வர்ற நிமோனியா இப்போ அதிகமாக தென்படுது. நுரையீரல் இன்ஃபெக்ஷன், நிறைய பேருக்கு வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. சில பேருக்கு வந்து இந்த மழை காலம் வந்தால் தான் நுரையீரல் இன்ஃபெக்ஷன் வரும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வைரஸ் பரவுறதுனால வர்றது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சுத்தமாக சுகாதாரமாக இல்லாததுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுனா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது தண்ணி மூலயமா பரவுகிற நோய்கள். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட வயிற்றுப்போக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெவ்வேறு இடத்துல குடிக்கிறாங்க, தண்ணி வந்து சுத்தமாகவும் இருக்காது. தண்ணி சுத்தமாக இல்லாத உள்ளே போனால் உள்ளே இருக்கிற கிருமியும் வந்து வயிற்றுக்கு போகும், வயிறு வர இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரும். வயிற்றுப்போக்கு, வாமிட்டிங் இதெல்லாம் அதிகமாக இருக்கும்போது ஏற்கனவே உங்கள் உடம்பு வந்து இந்த வெயில்னால தண்ணி வரப்பு கம்மியாக இருக்கும். இது வரும்போது உங்களுடைய உடம்பு இன்னும் மோசமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக பார்ப்போம். இருந்தாலும் ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது புதுசாக வர்ற மியூட்டேஷன்ஸில் நிறைய தொற்று நோய்கள் புதுசாக கூட நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு போன வருஷம்லாம் நம்ம இந்த அளவுக்கு வந்து தொண்டை சம்மந்தப்பட்ட நோய்கள் பார்த்ததில்லை. இங்கே தண்ணி சரியில்லாமல் அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணாதனாலையும் இப்போ நிறைய த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா பார்க்குறோம். அது கூடவே நம்ம நிறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸும் பார்க்குறோம்.
1: ஓகே, இப்போ பொதுவாக வந்து ஒருத்தவங்களுக்கு தொற்று நோய் வந்துருச்சு, ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஃபீவரோ ஒரு சளி ஜோரோ அந்த மாதிரி வராங்க, நீங்கள் எப்போ வந்து உங்களோட டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நார்மலாக இப்போ ஒரு 3 டேஸ்க்கு மெடிசன் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ எப்போ வந்து அது சிவியராக வந்து டெஸ்ட் எடுத்து ஆகணுன்ற கட்டம் எப்போ வருது?
0: அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் சில தொற்று நோய்கள் லோக்கலைஸ்டாக, அதாவது எங்கே உங்களுக்கு தொற்று நோய் பரவுதோ அங்கே மட்டும் சில பிரச்சனைகளை உண்டாக்கி விட்டுரும். இப்போ வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல சில டைமில் உங்களுக்கு வெறும் வயிற்றுப்போக்கோ இல்லைன்னா வந்து வெறும் வயிறு வலியோ இருந்து முடிஞ்சிடும், சரிங்களா? சில நேரத்தில் இந்த தோல் நோய் சொல்லணும், வெறும் தோலில் மட்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு படர் தாமரையோ இல்லைனா ஏதோ ஒரு அரிப்போ இருக்கும், அதை நம்ம அப்பப்போ சரி பண்ணிக்கலாம். ஆனால் முக்கால்வாசி தொற்று நோய், இந்த உதாரணத்துக்கு டைஃபாய்டு, உதாரணத்துக்கு டெங்கு, சிக்கன்குனியா, மற்ற காய்ச்சல், இந்த காமன் கோல்டு, சில பேருக்கு சளி இருந்தாலுமே ஜுரத்தோடு வருவாங்க, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜுரம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து சாதாரணமான மூக்கு ஒழுவுறதோ சளி இருந்தால் அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது, மக்கள் அதுக்கான விழிப்புணர்வு எடுத்துகிட்டு வரமாட்டாங்க, சரிங்களா? இங்கே நம்ம அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். சாதா சளி, அதை வந்து ஒரு ஆவி பிடிக்கிறதோ வேது பிடிச்சா சரியாயிடும், கொப்பளிச்சா சரியாயிடும் சொல்லி எப்போ பயப்படுவாங்கன்னா அவங்களுக்கு ஜுரம். அது கூட அவங்களுக்கு வந்து உடம்பு வேலை செய்யாத அளவுக்கு ஜுரமோ உடம்பு வழியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வருவாங்க. ஸோ இந்த கட்டத்தில் ஜுரம் வரும்போது நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்கணும், கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனை பெறணும். ஸோ மருத்துவ ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான பிளட் டெஸ்ட் ஒன்று இருக்குது, கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட்ன்றத சொல்லுவோம், சிபிசின்னு சொல்லுவோம். அது உங்களுடைய ரத்த அணுக்களை வந்து பேசிக்காக எவ்வளோ இருக்குது, எந்த அளவுக்கு அது மாறி இருக்குன்றத பார்க்குற ஒரு நிலை தான். ஸோ இது ஒரு காமன் டெஸ்ட்டு, எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. எல்லா சென்டர்ஸ், ஈவன் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் கூட சில இடத்துல இதை பண்ணுறாங்க ரெஃபரல் மெக்கானிசம் மூலயமா. பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இது மூலயமா இது பாக்டீரியல் நோயா இல்லைனா இது வைரஸ் நோயா இல்லைனா எந்த அளவுக்கு இந்த நோய் வந்து அதிகமாக தாக்கம் கொடுக்குது அதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த அளவு, சில அளவுகள் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுடைய இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கவனம் அந்த பேஷண்ட்டுக்கு அதிகமாக தேவைப்படுது. இன்கேஸ் சில நேரத்தில் அந்த பேஷண்ட்டை அட்மிட் பண்ணுறதுக்கான தேவையும் இருக்கும். கூடுதலாக சில நோய்கள், உதாரணத்துக்கு டெங்கு, டெங்குல நிறைய பேர் பயப்படுவாங்க, எடுத்தோடனே அந்த பிளேட்லெட் அளவை பார்ப்பாங்க. அந்த இந்த மாதிரி நோய்களுக்கு நம்ம சில அறிகுறிகள், பிளேட்லெட் அளவை நம்ம பார்க்கணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன், தும்பல் அதிகமாக இருக்கலாம். இந்த வெயில் காலத்தில் தும்பலும் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு, ஏன்னா வறட்சி காற்று படுறதுனால உங்களுடைய தண்ணி வரப்பு என்விரான்மெண்ட்டில், சுற்றுச்சூழலில் தண்ணி வரப்பு இல்லைன்னா தூசியில் அதிகமாக பரவும். ஸோ மண்ணில் இருக்கிற தூசியை அதிகமாக பரவும் பொழுது மூக்குக்குள்ளே சில பேருக்கு ஆல்ரெடி அலர்ஜி இருக்கும், அந்த தூசி உள்ளே போகும்போது உங்களுக்கு மூக்கு ஒழுவுறது, தும்பல் அதிகமாக வந்து, தலைவலி இதெல்லாம் அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம ஈஸ்னோஃபில் கவுண்டர்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம இந்த கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட்டே நம்ம அறிஞ்சிக்கலாம். ஸோ என்னதான் இது ஒரு பேசிக் டெஸ்ட்டாக இருந்தாலுமே இது இந்த வைரஸ், இந்த பாக்டீரியான்றது இந்த டெஸ்ட் சொல்லாது. ஆனால் இது எப்படி நம்மளை அடுத்த இன்வெஸ்டிகேஷனுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்றது, ஏன்னா விலையும் நம்ம பார்க்கணும், இது இந்த பேஷண்ட்டுக்கு தேவையா. ஏன்னா முக்கால்வாசியான நோய்கள், இந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய், காமன் கோல்டு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே அது ஒரு 4-5 நாட்களில் ப்ராப்பரான உங்களுக்கு என்ன தொந்தரவோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்தாலே அது தானாக செல்ஃப் லிமிட்டிங் தானாகவே சரியாயிடும். அதனால் நம்ம இந்த பேசிக் டெஸ்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக

குழந்தைங்களுக்கு, முதியவர்களுக்கு, ஏற்கனவே சில நோய்கள், இருதய நோயோ, டயபெட்டிஸ், சுகர், பிபி இருக்கிறவங்களுக்கு இந்த நோயை நம்ம உடனடியாக எடுத்துருவோம். நம்ம ரிஸ்க் எடுக்க மாட்டோம். மற்றவங்களுக்கு நம்ம யூஸ்வலாக சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் சொல்வோம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கும் சில அறிகுறிகள் இருக்கு. இப்ப ரொம்ப ஜுரம் சாதாரணமா தான் இருக்கு, எந்த தொந்தரவும் இல்லை, நம்மளோட தினசரி வேலையை செய்ய முடியுது, மருந்து போட்டா கண்டிப்பா கம்மியாகுது, இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அதுலயும் நம்ம அந்த பேசிக் டெஸ்ட் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. இது ரொம்ப ரொம்ப விலை கம்மியா இருக்கிறது, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இது அவைலபிளா இருக்கு. இல்ல என்னுடைய வீரியம் அதிகமா இருக்கு, நோயோட வீரியம் அதிகமா இருக்கு, எனக்கு வந்து என்னால வந்து என்னுடைய வேலையை செய்ய முடியல, ஏதோ ஒரு சிம்டம் ரொம்ப மோசமா இருக்கு, தலைவலியோ ஜுரமோ, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பிபி லோவாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம சில ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் நம்ம பண்ணி ஆகணும். அது பொதுவாக ஃபீவர் ப்ரொஃபைல்னு நிறைய இடத்துல பண்ணுவாங்க, முக்கியமான ஒரு 4-5 நோய்களுக்கு. இந்த வெயில் காலம்னு வரும்பொழுது பொதுவாக இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் கூட நம்ம என்ன பண்ணணும்னா, பொதுவாக டைஃபாய்டு நோய்க்கான டெஸ்ட்டும் நம்ம எடுப்போம், டெங்குக்கு எடுப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் நம்ம இந்த மலேரியாவுக்கு கூட பார்ப்போம். அதிகமான சளி இருமல் கூட வந்துச்சுன்னா அவங்களுக்கு நிமோனியா டெஸ்ட்டும் சேர்த்து எடுக்கலாம். இல்லைனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா காச நோய்க்கு, நம்ம 2 வாரத்துக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக காச நோய்க்கும் சேர்த்து இப்போ கண்டிப்பாக எடுக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு ஆல்ரெடி சுகரோ முதியவரோ இருந்ததுன்னா நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை, உடனடியாக காச நோய்க்கு சளி அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னா அதுக்கான டெஸ்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ பிளட் டெஸ்ட்டில் இதெல்லாம் ரொம்ப காமனாக ஃபீவர் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிடுறோம். இது இல்லாமல் வந்து இந்த பாண்டிச்சேரி சம்மந்தப்பட்ட சில நோய்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பெரிய ஆஸ்பத்திரிக்கோ கதிர்காம் மெடிக்கல் காலேஜுக்கோ வந்தால் அங்கே சில ஸ்பெசிஃபிக்கான டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ், வைரஸ் பார்க்கறது கண்டறியறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நம்ம சில டெஸ்ட் உதாரணத்துக்கு நம்ம பண்ணலாம். இன்னொன்று வந்து ஸ்க்ரப் டைஃபஸ்ன்ற ஒரு நோய், அது வந்து ஒரு சாதா அந்த டிக்ஸ், அதாவது என்னென்னா பூச்சி மூலயமா வர்ற நோய் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல ஜுரம் அதிகமாக உற்பத்தி ஆகலாம், வெயில் காலத்தில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லெப்டோஸ்பைரோசிஸ், புருசலோசிஸ் இதெல்லாம் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது அனிமல்ஸ் கிட்டேருந்து வர்ற சில நோய்கள் இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் வந்து டாக்டருடைய ஆலோசனை மூலயமா இது தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்குன்னு சில காரணங்கள் இருக்கும். வயிற்றுப்போக்கு இருக்குது, வயிறு வலி இருக்குது, பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம மருந்து கொடுத்தும் கம்மியாகலை, இதெல்லாம் இருக்கலாமோ, என்னதான் இருந்தாலும் இது ரொம்ப அதிகமாக இல்லைன்னா கூட இதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த டெஸ்ட்டை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் பொதுவாக 4 முக்கியமான நோய்கள் கண்டிப்பாக நம்ம டைஃபாய்டுக்கு பார்த்தாகணும், 2வது டெங்கிக்கு பார்த்தாகணும், 3வது வந்து பார்த்திங்கன்னா மலேரியா, காச நோயோ, இல்லைனா வந்து நிமோனியா சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இது ரொம்ப காமனாக நம்ம பார்ப்போம். இது இல்லை உங்களுடைய பிரச்சனை வேற எங்கேயோ இருக்குது, உதாரணத்துக்கு அடிவயிறு வலி அதிகமாக இருக்குது, ஒன்றுக்கு போகும்போது எரிச்சல் அதிகமாக இருக்குது, ரொம்ப காமனாக எல்லோரும் சொல்லுவாங்க, ஏன்னா தண்ணியே குடிக்க மாட்டாங்க, ஆனால் நிறைய பேருக்கு ஜுரம் இருக்காது. பொதுவாக அந்த டைமில் வந்து இது ஒரு தொற்று நோயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ தண்ணி குடிக்கிறது யூஸ்வலாக நம்ம ஹைட்ரேஷன், அவங்கள சரியாக தண்ணி குடிங்கன்னு சொன்னால் செட்டில் ஆகிடும், அப்போ நம்ம வெயிட் பண்ண வேணாம். சில பேருக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு ஒன்றுக்கு வரும்பொழுது அதிகமாக வலி கூட சம்டைம்ஸ் பெட்டு வரலாம், சம்டைம்ஸ் வந்து சீழ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஜுரமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜுரம் கூட இருக்கும்போது ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம அந்த ஸ்பெசிமன், அந்த யூரினுடைய சாம்பிளை எடுத்து நம்ம கல்ச்சருக்கு அனுப்புவோம், அதில் எதனா பாக்டீரியா வளர்ந்துருக்கா அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு அனுப்பலாம். யூரின் இன்ஃபெக்ஷன் பொதுவாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப காமன் இந்த வெயில் காலத்தில், ஏன்னா தண்ணி குடிக்காதனால என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து அந்த சூட்டுத்தன்மையினால் பாக்டீரியா வளர்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லைனா வைரஸ் வளர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம எப்பப்போ தேவையோ, இல்லைனா எந்த உறுப்பு உங்களுக்கு பாதிப்பு இருக்குது, சில பேருக்கு வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும், சம்டைம்ஸ் அதை கூட நம்ம டெஸ்டிங் எடுத்து கொடுப்போம். இப்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் காலரா அவுட் பிரேக் காரைக்காலில் இருக்குதுன்னு சொல்லி போயிருந்தோம். அங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம காலராவோ இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த நம்ம சாம்பிள், அந்த ஸ்டூல் சாம்பிள்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்து தான் ஆகணும். ஹேங்கிங் ட்ராப் மெத்தட்னு சொல்லுவாங்க, அதை நம்ம பார்த்து இந்த நோய் தானா அப்படின்றத உடனடியாக தெரிஞ்சுக்கலாம். சிலதெல்லாம் இந்த கல்ச்சர்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாட்கள் ஆகும், எந்த விதமான கிருமி வளருதுன்றது. ஏன்னா நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா இது மக்கள் பொதுவாக வந்து லேட்டாக வருவாங்க, அவங்களாம் முதல்ல அவங்க சுற்றி இருக்கிற இடத்துல வைத்தியம் பார்த்து ஜுரம் சரியாகலைன்னா அது வர்றதுக்கு ஒரு 7-8 நாட்கள் ஆகும். அதுக்குள்ளேயே சில டைம் வந்து கிருமியோட அளவு வந்து குறைஞ்சிருக்கும், இல்லைனா கிருமி பண்ணுற டேமேஜ் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இது பண்ணும்பொழுது நம்மக்கிட்ட வரும்பொழுது இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு எடுத்து ரிப்போர்ட் வர்றதுக்கு ஒரு 2-3 நாட்கள் ஆகும். சில வைரஸ் டெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோவிடே ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்டே வரும். இந்த காலகட்டத்தில் 1-2 நாள் ஆகும் ஒரு வைரஸ் டெஸ்டிங் பண்ணி ரிப்போர்ட் வெளியில் வர்றதுக்கு. ஸோ எது எந்தெந்த டைமில் என்ன ஃபீவர் காமனாக இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெஸ்டிங் கொடுக்கலாம். பட் பொதுவாக நம்ம பேசின

0: மாதிரி இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், நாலு முக்கியமான நோய்கள், அப்புறம் எந்த இடத்துல எந்த பிரச்சனை இருக்கோ அது சம்மந்தப்பட்ட டெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம தேவனா கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை அவங்களா போய் செல்ஃபாக எடுத்துக்கிறது நம்ம யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ண மாட்டோம். இருந்தாலும் ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துட்டு தான் நம்ம பண்ணணும்.
1: ஓகேங்க சார், தொடர்ந்து பேசுமோ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 3:36, 23 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் தொற்று நோயியல் குறித்து இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறையின் மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் வி சுரேந்திரன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். சார், இப்போ வந்து புதுசு புதுசா படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருந்து அதர் ஸ்டேட்ல இருந்து இந்த நோய் வருது, இந்த வைரஸ் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க, குரங்குல இருந்து ஒரு நோய் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசா நிறைய தொற்று நோய்கள் வருது இல்ல சார், இதுக்கான காரணங்கள் என்ன, ஏன் இந்த மாதிரி வந்து நிறைய நோய்கள் பரவுது?
1: நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சேலஞ்சாக இருக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி கொரோனா வந்துடுச்சு, இந்த சைனாவில் இப்போ திடீர்னு ஒரு புதிய வைரஸ் ஒன்று அஃபெக்ட் ஆகுது, மங்கி பாக்ஸு, போன வருஷம் வந்து வாட்டர்மெலன் ஃபீவர்னு சொன்னாங்க, வாட்டர்மெலன் சாப்பிட்டா ஜுரம் அதிகமாக வரும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேரளாவில் இப்போது அதிகமாக நிப்பா கேசஸ் அதிகமாக இருக்குது, ஜிக்கா அப்படின்ற புது புது நோய்கள் வருது. சில நோய்கள் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச நோய்கள் தான், நிப்பாவோ ஜிக்காவோ, ஆனால் கோவிடுன்றது புது விதமான ஒரு நோய், புதுசாக வந்து அதிகமான அளவு அந்த பரப்பளவுலையும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆன நோய். இதில் ரொம்ப ஈஸியான விஷயம் என்னென்னா உங்களுக்கு எப்படி அந்த விஷயம் எவ்வளோ ஈஸியாக பரவுதோ இந்த காலகட்டத்தில் நோய் அவ்வளோ ஈஸியாக பரவுது. ஸோ அந்த பரவுறதுக்கான தன்மை எதனால் வருதுன்னா ரொம்ப 4 முக்கியமான அடிப்படையான காரணங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத ஒரு இடங்களுக்கு நம்ம போகிறது. ஸோ பொதுவாக வந்து இந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் வித் தி என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க, நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கே புதுசாக இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்துடும். ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்க எக்ஸ்ப்ளோர் செய்கிறாங்க, கடலுக்கு அடியிலையும் சரி ஆழ்ந்த ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்லேயும் சரி ஆளுங்க உள்ளே போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. பண்ணுறதுனால அங்கே வந்து ரொம்ப இண்டிஜினஸாக உள்ளே இருக்கிற நோய், அங்கேயே வந்து உள்ளே அந்த நோயோ அந்த வைரஸோ இருந்திருக்கலாம், அது எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த குரங்குங்க கிட்டலாம் சொல்கிறது, குரங்குகளுக்கு அந்த நோய் பரவி இருக்கலாம், அது ஹியூமன் இன்ட்ராக்ஷன், அந்த இடத்துக்கு மனிதர்கள் போய் அங்கே இருந்ததுனால அவங்களுக்கு அந்த நோய் வருது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிட் குளோபலைசேஷன் சொல்லுவோம், மனுஷங்களுடைய மூமெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா. கோவிட் அப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு சின்ன அளவில் பார்த்துருப்போம், என்ன இங்கேருந்து என்னால் சென்னைக்கு போக முடியல, சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போக முடியல, இதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு கண்ட்ரிக்கும் இருக்கிற டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் எல்லாமே வந்து கண்டிப்பாக இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்கள் எங்கே நினச்சாலுமே எந்த காட்டுக்கு வேணாலும் நீங்கள் இன்றைக்கி போகலாம், எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே எந்த மூலையில் இருந்தாலுமே நீங்கள் போகலாம். ஸோ இது வணிகத்துக்கோ இல்லைனா ஒரு ட்ராவலுக்கோ அதிகமாக போகிறதுனால கண்டிப்பாக நோயும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக பரவும். கோவிடுன்றது இப்போது சைனாவில் ஒரு மாதம்தான் இருந்தது, அதுக்குள்ளே எல்லா நாட்களுக்கும் பரவுனதுக்கு காரணம் இந்த ரேப்பிட் குளோபலைசேஷன், அதிகமாக எல்லாரும் போகிறதுனால வர்ற ஒரு மூமெண்ட். மூணாவது பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த வைரஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய உடம்பு நிலையை கண்டிப்பாக மாற்றி புது நோயாக உருவாகிறதுக்கான தன்மை இருக்குது. இந்த COVID-19 பார்த்திங்கன்னா இது 2008 சைனாலேயும் தாய்வான்லேயும் வந்த ஒரு சார்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு வைரஸ், அதுவும் ஒரு நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஒரு வைரஸ் தான், அது மியூட்டேஷன் ஆகி புதுவாக வந்து COVID-19 சொன்னாங்க. கோவிட்லேயே வந்து நம்மளுக்கு 3 வேவ் வந்திருக்கு, பெரிய பெரிய வேவ், 2வது வேவில் தான் அதிக பேர் இறந்தாங்க. அந்த 2வது வேவ் வர்றதுக்கான காரணமும் முதல் வேவ்லேருந்து வர்ற மியூட்டேஷன். ஸோ வைரஸோ பாக்டீரியாவோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்குது. ஸோ இந்த மியூட்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப காரணம். 4வது முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் மாற்றம். சுற்றுச்சூழல் மாறும்பொழுது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய சாப்பாடு வெளியில் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். இப்போ அதே வந்து இப்போ இருக்கிற வெயிலில் வந்து நீங்கள் வெளியில் அந்த சாப்பாடு வச்சிங்களா, கெடுமா? கெடாது சரிங்களா. ஸோ ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ வளர்கிறதுக்கான அந்த தன்மையை இந்த என்விரான்மெண்ட்டை இந்த உலகம் உருவாக்கி கொடுக்குது. அது இந்த குளோபல் வார்மிங்னு சொல்கிறோம், உடம்பு இது பூமியே வந்து சூடாகிற தன்மையினால உங்களுக்கு தானாக அதிகமாகும். ஸோ இந்த 4 முக்கியமான விஷயம், தேவையில்லாத இடத்துக்கு போகிறது, புதுவிதமான மியூட்டேஷன்ஸ் வர்றது, நிறைய பேர் நிறைய ஊருக்கு போகிறது, அதே மாதிரி 4வது வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோபல் வார்மிங், இது மூலயமா நம்மளுக்கு புது புது நோய்கள் வர்றதுமோ இல்லைன்னா பழைய நோய் வேறு மாதிரியாக உருவாகி புது நோயாக வரலாம். ஸோ இது மருந்து மாத்திரைகளுக்கு அந்த நோய் கேட்காது, புதிய விதமான மருந்து மாத்திரைகள் நம்ம செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டையும் மாற்றணும்.
0: ஓகே, இப்போ பொதுவாக இந்த வெயில் சீசனில் வந்து இந்த கண் பிரச்சனைகள் நிறைய வருது, இதுவும் வந்து தொற்று நோயோட ஒரு அறிகுறி தானா?
1: ஓகே, கண் நோய்களை நம்ம நிறைய விதமான நோய்கள் இருக்கும், அதில் முக்கியமாக இந்த மெட்ராஸ் ஐ, அது நிறைய பேருக்கு இந்த மெட்ராஸ் ஐன்னு

0: பேர் சொன்னால் போதும். ஏன்னா அங்கே அதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ஸ்டடி பண்ணி அங்கே தான் அது உருவாச்சுன்றதுனால அது மெட்ராஸ் ஐ. பொதுவாக அதை வந்து பாக்டீரியா வைரஸ் மூலியமாக உங்கள் கண்ணுடைய அந்த வெள்ளப்பகுதி இருக்குது, அந்த வெள்ளப்பகுதியில் இன்ஃபெக்ட் ஆகிறத நம்ம வந்து கன்ஜெக்டிவைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நோய் வந்து கண்டிப்பாக முக்காவாசி பரவக்கூடிய தொற்று நோய் தான். ஸோ இது எப்படி பரவும்னா ரெண்டு மூலியமாக பரவும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணிலேருந்து வெளிப்படுற அந்த தண்ணீர், ஸோ மூக்குலேருந்து எப்படி நீங்கள் தும்முனாலும் அது தண்ணியாக வெளில வராது, அந்த ஸ்ப்ரேயா ஏரோசோலாக வரும். ஸோ அது காற்றுலே அந்த தண்ணி வந்து தொத்து போகும். ஸோ ஒரு 6 மீட்டர்லேருந்து 10 மீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஏரோசால் ஸ்ப்ரேனால அஃபெக்ட் ஆவாங்க. சிமிலரா கண்ணிலையும் அப்படிதான். ஸோ கண்ணில இருந்து வர்ற நீர் வந்து அந்த காற்றுக்குள்ள பரவும் பொழுது அந்த ஏரோசாலா போய் மற்றவங்களை தாக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கண்ணுக்கு யூஸ் பண்ற பொருட்கள் சிலதெல்லாம் இருக்கும், உங்களுடைய கிளாசஸ், உங்களுடைய கை, உங்களுடைய துணிமணி, உங்களுடைய கர்ச்சிஃப், இது வந்து வேற யார் மேலேயோ பட்டா அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி அது கண்ணில் கை வச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ இது வந்து இன்டைரக்ட் கான்டாக்ட் த்ரூ மெட்டீரியல்ஸ் மூலியமாக பரவுறது கண்ணில் இன்ஃபெக்ஷன். ஸோ இதுவும் ரெண்டு விதமாக ரொம்ப காமன் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த வெள்ளை உமிர் நீர் மாதிரி வரும். வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் வலி அதிகமாக இருக்கும், ரொம்ப செவந்து போய் தண்ணியாக வந்துட்டு இருக்கும். ஸோ இது ரொம்ப காமனாக நம்ம இந்த ட்ரை சீசனில் பார்க்குறோம். ஏன்னா அதிகமான பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை வந்து உங்களுக்கு லேசாக உறுத்தும் பொழுது என்ன பண்ணுவீங்க, எந்த ஒரு துணிமணியோ இல்லை ப்ராப்பராக கிளீன் பண்ணியோ கண்ணில் துடைக்க மாட்டாங்க, கையை வச்சு நல்லா. ஸோ அந்த கையில் ஏற்கனவே கிருமி இருந்திருக்கலாம் சரிங்களா, இல்லைனா நீங்கள் வந்து புதுசாக ஏதோ ஒரு கண்டாமினேட்டட் சர்ஃபேஸ் இல்லைனா அழுக்கோ எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தேய்க்கும் போது அந்த இடத்துல காயம் உற்பத்தி ஆகும். அந்த காயம் வந்து சீக்கிரமாக உடம்புல இருக்கிற கிருமி மூலயமாவே உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு அப்படி தான், தொண்டையில் எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஆனால் ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கண்ணு வீங்க ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் நான் எங்கேயுமே இல்லை க்ளீனாக தான் இருந்தேன். என்ன ஆகுனா அந்த கண்ணை போட்டு சிமிட்டர் கண்ணில் இருக்கிற ஏதோ ஒரு காயத்தில் என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற கிருமியே வந்து எங்கே இருந்தாலும் கொண்டுட்டு போய்க்கும். ஸோ அதோட வழி அது பார்த்துக்கும். ஸோ அப்போ கண்ணில் இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது. இந்த வெயில் காலத்தில் அதிகமாக அதை தென்படுது. பொதுவாக இது வந்து மழை காலத்தில் தான் அதிகமாக இருக்கும், பட் வெயில் காலத்தில் பொதுவாக இந்த மக்கள் வந்து சரியாக அந்த ப்ராப்பரான வந்து ஹைஜீன், கை வந்து சுத்தப்படுத்துறதோ கண்ணை துடைக்கும் போது அதை க்ளீனாக இருக்கிற கிளாத்துலையோ இல்லைனா சுத்தப்படுத்தின தண்ணியிலையோ நீங்கள் க்ளீன் பண்ணலைன்னா இது எப்போ வேணால் வரலாம். ஆனால் அதிகமாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மழை காலத்தில் தான் தென்படும்.
1: ஓகே, இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கண் நோய் அப்படின்னா ரெண்டு கண்ணிலுமே வரும், ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண் மட்டும்தான் வீங்குது, ஒரு கண் மட்டும்தான் ரொம்ப செவந்து போகுது. ஸோ இது என்ன காரணம்? இப்போ நிறைய சொன்னீங்களே இப்போ வைரஸ்லாம் பரிமாற்றம் அறிஞ்சு இது மாதிரி ஆகுதுன்ட்டு, ஸோ அதுவும் ஒரு காரணமா?
0: பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கண் இன்ஃபெக்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலாக வர்றது தான், அதாவது மேலே உங்களுக்கு பட்டால் அது இன்ஃபெக்ட் ஆகிடும் சரிங்களா. சில கண் நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக பரவும், சிஸ்டமாக பரவும். என்னென்னா உங்கள் உடம்புலேருந்து இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ அந்த உடம்புலேருந்து வர இன்ஃபெக்ஷன் அது ரத்த ஓட்டத்தில் போகும், ரத்த ஓட்டம் வழியாக போகும்போது ரெண்டு கண்ணிலையுமே ஈக்குவலண்ட்டாக பரவும்.
1: ஓகே,
0: ஸோ உங்கள் உடம்புல ஒரு மூக்கில் ஒரு சளி இருக்குது, கட்டிட்டு சளி இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அது கண்ணுக்கு பரவச்சுன்னா ரெண்டு கண்ணுக்கு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய டைமில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சுத்த சுகாதாரம் இல்லாமல் ஒரு கண்ணை மட்டும் அவங்க வந்து பிசைவாங்க, ஒரு கண்ணில் மட்டும் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க, அரிக்குதுன்றதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கண்ணு பாதிப்புன்றது மோஸ்ட்டாக லோக்கலைஸ்டாக நீங்கள் எது எடுத்துகிட்டு கண்ணில் வச்சாதான் அது ஒரு கண்ணில் பரவும். அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணும் பாதிக்கிறதுக்கான தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த கண்ணை சரியாக வச்சுக்காதவங்க அந்த கண்ணையும் அவங்க சரியாக பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதையும் அவங்க எடுத்து மற்ற கண்ணில் பூசிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு கண் ரெண்டு கண் பாலிசி வந்து எல்லாமே வந்து அவங்களுடைய என்ன சொல்கிற ரிஸ்க்காக நம்ம சொல்லுவோம், எப்படி அந்த கண்ணை அவங்க பாதிக்கிறாங்கன்றது பொறுத்து தான் இது முடிவாகும்.
1: ஓகே ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில தொற்று நோயில் குறித்து இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறையின் மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் வி சுரேந்திரன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இப்போ வந்து வீட்டுல நிறைய பேர் வந்து வளர்ப்பு பிராணிகள், பறவைகள், பிராணிகள் எல்லாமே வளர்க்கறாங்க. சோ அதோட ஒட்டுண்ணி மூலமாவும்

0: வந்து தொற்றுநோய் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்படுது?
1: ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லிவிங் ஆப்ஜெக்ட்ன்றதுனால அது மூலியமாகவும் பாக்டீரியா வைரஸ் பரவும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூமன் இன்ட்ராக்ஷன், மனிதர்கள் வந்து இவங்க கூட வந்து பழகும் பொழுது அவங்களுக்கு வர்ற சராசரி நோய்கள் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சில காமன் நோயெலாம் வந்து சளி இருமல் கூட வரலாம், ஏன்னா பொதுவான வைரஸ் எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். ஆனால் சிலது ஆபத்தான நோய்கள், உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேபிஸ்ன்றது உங்களுடைய வீட்டில் இருக்கிற நாய் பூனை, நீங்கள் மற்ற காமனான டொமஸ்டிக் அனிமல்ஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து கண்டிப்பாக வரலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நோயை பொறுத்து அது எங்கேருந்து பரவுதுன்றது இருக்குது. உதாரணத்துக்கு இந்த நாய்களோ இல்லை பூனைகள் கிட்ட இருந்து இருக்கிற ரேபிஸ், ஒரு உதாரணத்துக்கு ரேபிஸ் இருந்ததுன்னா அது அந்த பூனையுடைய எல்லா உறுப்புகளையும் இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நரம்பியும் பாதிக்கிறதுனால அதோடைய சலைவா வாயிலேருந்து வர்ற எச்சு, நாக்கு, சில நேரத்தில் அந்த நெகத்துலேருந்து வர்ற கீரல் ரத்தத்துலேருந்து கூட உங்களுக்கு ரேபிஸ் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த பிராணிகள் கூட இருக்கும் பொழுது அதை ப்ராப்பராக அதுக்கேற்ற டோஸ் ஷெடியூல் வேக்சினேஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக வேக்சின்ஸ் எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குது தொற்று நோய்களுக்கு, ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால இதுக்கு வேக்சினும் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாய்களோ இல்லை மற்ற பிராணிகள் அவங்க இருக்கிறாங்கன்னா எல்லாத்துக்குமே அது ஷெடியூல்டு வேக்சினேஷன் ஷெடியூல் இருக்குது. உதாரணத்துக்கு பறவைகள் இப்போ வந்து ஒரு ஃபேஷன், நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ளேயே பறவை வளர்க்கணும், சில எக்ஸாட்டிக் அனிமல்ஸ்லாம் வச்சிருக்காங்க, அது இங்கே தடை செய்யப்பட்டது. பட் இருந்தாலும் பறவைகள் வளர்க்கும் போது அதுக்குன்னு ஒரு அப்ராப்ரியேட்டான வேக்சினேஷன் ஷெடியூல் இருக்குது. ஸோ அது நீங்கள் ஒரு ப்ராப்பரி வெட்டினரி டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க அந்த ஷெடியூலை கொடுப்பாங்க. ரொம்ப காமனாக வர்ற நோய்கள்லாம் நீங்கள் தாராளமாக தடுத்துக்கலாம். ரெண்டாவது இந்த ஸ்கின்ல வர்ற இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு தகுந்த போல் நீங்கள் ப்ராப்பராக உங்களையும் அந்த டொமஸ்டிக் அனிமலையும் ப்ராப்பராக நீங்கள் ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். இல்லைன்னா காமனாக வர்ற ஸ்கின் நோய்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், அது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு.
0: ஓகே, இப்போ தொற்று நோய்கள் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்? இப்போ நிறைய பேர் வந்து முன்னாடியே வந்து தடுப்பூசிகள் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது நிறைய நோய்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வருமுன் தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்?
1: ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா தொற்று நோய்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறத போக வேண்டாம், சிம்பிளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுத்தம் சுகாதாரம். ஸோ முக்காவாசி நோய்கள் நான் சொன்ன மாதிரி காற்று மூலியமாக பரவுறது. ஸோ உங்களுடைய சுற்றுச்சூழலை க்ளீனாக வச்சுக்கணும். ரெண்டாவது உங்களுடைய சுத்தத்தையும் பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு கை கழுவுறதை ப்ராப்பராக கழுவணும், அதே மாதிரி உடல் சுகாதாரம், டெய்லி குளிக்கிறது ப்ராப்பராக, அதை வந்து ஹைஜீனிக்காக வச்சுக்கிறது, எங்கெங்கெல்லாம் நீர் தேக்கம் இருக்கோ அதெல்லாம் கம்மி பண்ணணும், நீர் சொத சொதப்பு இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வாய் சுத்தம், நிறைய வந்து வாய் மூலியமாக பரவுறது இருக்கும். ஸோ அந்த வாயை ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது, ப்ரஷ் பண்ணுறது, கொப்பளிக்கிறது, இதெல்லாம் இருக்கும். தண்ணி உணவு ரெண்டுமே முக்கியம். ஸோ கண்டாமினேட்டட் ஃபுட்டு இல்லைனா வாட்டர், ஸோ எதெல்லாம் வந்து கெட்டுப்போன நீரோ உணவோ இருந்ததோ அதுக்கு மூலியமாக பரவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கே போனாலுமே தண்ணி சுட வச்சு குடிக்கிறது நல்லது, உங்களுடைய தண்ணி சோர்ஸ் தெரியலனா, இல்லைனா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி ப்ராப்பரான நல்ல சோர்ஸாக இருந்துக்கணும். சாப்பாடும் வெளியில் ஹைஜீனிக்காக இல்லாத இடத்துல நம்ம சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். அது ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில், இருந்தாலும் சாப்பாடு சுத்தமாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப சீப்பு, நீங்கள் அதிகமாக செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ப்ராப்பராக நீங்கள் செலக்ட் பண்ணுற விஷயத்தை மூலமா செலக்ட் பண்ணுறது. ரெண்டாவது வந்து ரொம்ப காமனாக தடுக்கிறதுக்கு நம்ம வேக்சினேஷன் தடுப்பூசிகள் போடுவோம். தடுப்பூசிகள் பொதுவாக நம்மளுடைய நாட்டில் இந்தியாவில் என்னென்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், உங்களுக்கு முக்கியமான 14 நோய்கள் பிறப்பிலிருந்து 2 வயசுக்குள்ளேயே உங்களுக்கு தடுப்பூசி மூலமா தடுக்கப்படுது. ஸோ அதை நம்ம ரொம்ப பாராட்டி ஆகணும். ஸோ இது எல்லாமே ப்ராப்பரான டெஸ்டட், ரொம்ப ரொம்ப அதிகமாக வீரியம் இல்லை எஃபிகசி இருக்கிற வேக்சின்ஸ். ஸோ அது போடும் போதே உங்களுக்கு அது மூலயமா வர்ற நோய்கள் கம்மியாகலாம். உதாரணத்துக்கு நான் சொன்ன வந்து இந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனை, நிமோனியா பிரச்சனை, உங்களுக்கு காசு நோய் பிரச்சனைகள், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தட்டம்மா, ருபல்லா, இதெல்லாம் வந்து காமனாக கொடுக்கறது, போலியோ, இதெல்லாம் அதிகமாக முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அதிகமாக இருந்தது, இப்போ கம்மியானதுக்கு காரணம் வேக்சின் தான். இது இல்லாமல் சில ஆப்ஷனல் வேக்சின்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த அதிகமாக ஃப்ளூ வருதுன்னு சொல்கிறோம், இந்த காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்குன்றது சொல்கிறவங்களுக்கு ஃப்ளூ வேக்சின் இருக்குது. முக்கியமாக அது குழந்தைங்களுக்கு முதியோர்களுக்கு அதிகமாக போட சொல்கிறோம். டைஃபாய்டுக்கு தனியாக வேக்சின் இருக்குது. நீங்கள் நாய்க்கடி பட்டுச்சுன்னா அதுக்கு ரேபிஸ்க்கு தனியாக வேக்சின் இருக்குது. சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு நோய், இப்போ கோவிடும் வந்தது, கோவிடுக்கான வேக்சின் நம்ம ப்ராப்பராக அதை டெவலப் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இது இல்லாமல் நம்மளுக்கு ஸ்பெஷலாக இப்போ உதாரணத்துக்கு தொற்று நோய்களில் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம பேச மறந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அது வந்து இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்ற ஒரு வைரஸ் மூலயமா பரவுது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு இப்போ குழந்தைங்களுக்கு 9-14 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம தடுப்பூசி தரும். ஸோ இந்த டைமில் கொடுத்தா அவங்க 40-50 வயசு வரும்பொழுது அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஸோ இதெல்லாமே வந்து வேக்சின் அந்தந்த நோய்க்கு டெவலப் பண்ண வேக்சின்ஸ் நிறையாவே இருக்குது. டெங்கு வேக்சின் இந்தியாவில் கிடையாது, இருந்தாலும் அது ட்ரையல் நிறைய இடத்துல

0: ட்ரையலில் இருக்குது, ஆனால் அதுவும் கூடிய சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் வந்து உடனே வந்து இந்த மாதிரி தொற்று நோய்கள்லாம் உடனே பரவுது. ஸோ அவங்க என்னென்ன மாதிரி முன்னெச்சரிக்கையா இருக்கணும்?
0: அது பொதுவாக ரெண்டு விஷயம். சில பேருக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். இது காரணம் வந்து அவங்க பிறக்கும் பொழுதே அந்த இரத்த அளவுகள் கம்மியாக இருக்கலாம், அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உருவார தன்மை கம்மியாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு முதியவர்களுக்கு பொதுவாகவே நோய் கம்மியாக இருக்கும். இல்லைனா ரெண்டாவது சில நோய்கள்னால உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு HIV AIDS இருக்குது, சுகர் இருக்குது, சாதாரணமாக எடுக்கிற வந்து ஸ்டீராய்ட் மாத்திரைகள், நீங்கள் மூட்டுக்கு வலிக்கு எடுக்கிற ஸ்டீராய்ட் மாத்திரைகள் உங்களுடைய எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணும். இதுக்கு அவங்க ரொம்ப காஷியஸாக இருந்துக்கணும். எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது எங்கே போகுமோ முன்கூட்டியே இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக வந்து அசஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு கூட்டத்துக்கு போகிறோன்னா முக்கால்வாசி பரவுற நோய்கள் வந்து காற்று மூலமா பரவணும், ஒரு மாஸ்கை போட்டுக்கணும். ரெண்டாவது எங்கெங்கெல்லாம் அவங்க கை வைக்கிறாங்களோ அது ப்ராப்பராக வந்து கையில் ஒரு சானிடைசர் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப சீப், அது கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப காமன் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெளில போயிட்டு வந்தோடனே ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறாங்க வெளியில் போகிறாங்கன்னா அதை ப்ராப்பராக அந்த ப்ரைவேட் பார்ட்ஸையும் சரி கை காலையும் சரி சோப் போட்டு வாஷ் பண்ணுறது கண்டிப்பாக இருக்கணும். அதிகமாக இன் கான்டாக்ட் யார் யாருக்கும் நோய் இருக்கோ அவங்களை இன் கான்டாக்ட் வர்றதை நம்ம தவிர்த்துக்கணும், சரிங்களா? ஏன்னா இது இவங்களுக்கு அந்த நோயோட வீரியம் அதிகமாகவும் ரொம்ப நாள் அந்த நோய் இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத இப்போ டெங்கு வந்தோடனே 97 பேருக்கு ஒன்றுமே தெரியாது, வெளியில் தெரியவே தெரியாது. அந்த 3 பேர் வந்து ரொம்ப மோசமாகறவங்க, அதில் ஒருத்தவங்க இறந்து போவாங்க, அதுதான் வந்து இன்றைக்கி நியூஸாக தெரியுது. ஸோ அந்த ஒரு ஆளை நம்ம ஆயிடக்கூடாதுன்றது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
1: ஓகேங்க சார், நிறைவாக நீங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: தொற்று நோயின்றது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கிறது. இதுக்கு பேசிக்காக நம்மளுக்கு விழிப்புணர்வு வேணும். அதிகபட்சமாக காமனாக ஒரு 4-5 விஷயங்கள் நம்மளுடைய கை சுகாதாரம், நம்ம உடம்பு சுகாதாரம், நம்மளுடைய நோய் தடுப்பு தன்மைகள், மாஸ்க் போடுறதோ, வெளியில் போகும்போது ரொம்ப காஷியஸாக இருக்கிறது, குடிக்கிற தண்ணி, குடிக்கிற சாப்பாடு, நீங்கள் எதை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா தொற்று நோயை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்தில் வர்ற தொற்று நோயை பற்றி ஒரு லேசான ஒரு விழிப்புணர்வு தெரிஞ்சிருக்கணும். அது இல்லைன்னா நீங்களும் அதுக்கான ஒரு பேசிக்கான பலிகாடு ஆட்டுவீங்க. நான் நிறைய பேரை பார்க்குறேன், இதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற காசும் ரொம்ப அதிகமாக இருக்குது, ட்ரீட்மெண்ட்டுக்கும் சரி. அதே மாதிரி இந்த தொற்று நோய் வரும்பொழுது தயவுசெய்து இந்த செட்டு மாத்திரைகள் வெளியில் கிடைக்கிற மாத்திரையை அப்படியே எடுக்காமல் மருத்துவர் ஆலோசனை மூலயமா நீங்கள் மருந்து எடுத்தால் ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம்.
1: ஓகேங்க சார். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு தரத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொற்று நோய்கள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறையின் மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் வி சுரேந்திரன் அவர்கள், உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் சார்.
0: நன்றிங்க, தேங்க்யூ.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவழி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 4:01. திரை இசை நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். முதல் பாடல் விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: திரையிசையில நம்ம அடுத்ததாக கேட்க போற பாட்டு கோவிந்த் வசந்தா இசையில கார்த்திக் நேத்தா வரிகள்ல சின்மயி மற்றும் கோவிந்த் வசந்தா பாடிய பாடல் 96 திரைப்படத்திலிருந்து.

0: திரையிசையில் வரும் பாடல் டாக்டர் திரைப்படத்திலிருந்து.
1: தச்சு கிட்ட தச்சு கிட்ட தச்சு கிட்ட தச்சு கிட்ட தச்சு கிட்ட தச்சு கிட்ட தச்சு கிட்ட தச்சு கிட்ட

0: என்ன நெல்சன், எப்படி?
1: சூப்பர் சார். அந்த கசகசா
2: கசகசாவா?
1: கசகசான்
2: பாப்பா கசதானி ஸ்வரத்தை போய் கசகசான். அடுத்த வாட்டி இதெல்லாம் கூட்டினு வராதிங்க.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.

0: சார், பாப்பா கச தானி ஸ்வரத்தை போய் கச கசான்னு அடுத்தாட்டி இதெல்லாம் கூட்டின்னு வராதிங்க.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: திரை இசையில் வரும் பாடல் என் ஆர் ரகுநந்தன் இசையில, ஜெகதீஷ்குமார் மற்றும் வந்தனா சீனிவாசன் பாடிய பாடல் கொடிவீரன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 4:21. திரைசேல அடுத்த பாட்டு சாம்சியஸ் இசையில சத்யபிரகாஷ் மற்றும் சின்மயி பாடிய பாடல் அடங்கமறு திரைப்படத்திலிருந்து.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
5: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
4: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: திரையிசையின் நிறைவாக வரும் பாடல் மரியான் திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் நேர்களே. டைம் கரெக்டா 5:50 ஆகுது. இளையராஜா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் அன்புக்கு நான் அடிமை படத்திலிருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

நொடிகள் ஆகுது. நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக பத்ரகாளி படத்திலிருந்து கே ஜி யேசுதாஸ் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல்.

நேர்களே, இன்று இரவு 7:30 நமது முதன்மை அலைவரிசையில் உழவர் உலகம், பாசன நீர்த்தர அளவுகள் மற்றும் மேலாண்மை நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பயிற்றுநர் முனைவர் எம் யுவராஜ் அவர்களின் உரை இடம்பெறும்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களுக்காக முரட்டுக்கரங்கள் படத்திலிருந்து இளையராஜா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க.

நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் ஓ மானே மானே படத்திலிருந்து வரதை கேட்டுட்டு வாங்க.

0: மச்சான், எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா வண்டி ஓட்டணும், அதுக்கு ஒரு வழி இருந்தா சொல்ல.
1: இது கேள்வி.
2: ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுற பழக்கம் இருக்கா?
0: சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா பயணம் தொடர்வோம்.
3: நிகழ்ச்சியில் அடுத்ததா உன்னை நான் சந்தித்தேன் படத்துல இருந்து பாடல் வருதை கேட்டுட்டு வாங்க.

0: பாடல் உறவாடும் நெஞ்சம் படத்திலிருந்து.
1: டேய், ஏற்கனவே 10 நிமிஷம் லேட். நீ இப்படியே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, படமே முடிஞ்சு போயிடும். வேகமா போடா.
2: ஓ அப்படியா, இப்ப பாடுற என் வேகத்தை.
3: 1 1 2 2 1 3 3 4 4 5 6.
4: வாகனத்தில் வேகம்,
5: வாழ்க்கையில் சோகம்,
0: என்றும் சமூக அக்கறையுடன் உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக நான் அடிமையிலே படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: நேர்களே, தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்ட முடிவானது நீதித்துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்காக தாவேக தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கரை சந்தித்து உரிமை கோரினார். புதுச்சேரியில் சிவப்பு அட்டைதாரர்கள் டிஜிட்டல் கரன்சியை பெறுவதற்கு இகேஒய்சி புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என்று குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுடெல்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகள், பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். அதனைத் தொடர்ந்து டிஜிட்டல் தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், மருத்துவம், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் இந்தியா மற்றும் வியட்நாமிற்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. வியட்நாம் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாதத்திற்குள் திரு டோ லாம் மேற்கொண்ட முதல் இந்திய அரசுமுறை பயணம் இதுவாகும். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவிற்கு திரு டோ லாம் அளிக்கும் முன்னுரிமையை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்டுள்ள முடிவு நீதித்துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக 4 நீதிபதிகளை நியமனம் செய்ய பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 33 37 உயர்கிறது. இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மக்களுக்கு விரைந்து நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பை அரசு உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா போன்ற மாநிலங்களில் உள்ள 19 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும்

0: அதிக ரயில்வே பாதைகள் திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பு மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். 23,437 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் 6 முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு மேலும் வலுப்பெற்று துரிதமான வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் சுற்றுலாத்துறைக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். மின்சார வாகன பயன்பாட்டிற்கான பேட்டரியை மறுசுழற்சி செய்வதற்கான திறன் மேம்பாடு குறித்து இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் 169 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கூட்டு முயற்சியை தொடங்கியுள்ளன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: மத்திய அரசின் அறிவியல் ஆலோசகரான பேராசிரியர் அஜய்குமார் சூட் கருத்து தெரிவிக்கையில், இந்திய ஐரோப்பிய ஒன்றியத்தின் மின்சார வாகன பேட்டரியின் மறுசுழற்சி திறனை மேம்படுத்துவதற்கான இந்த கூட்டு முயற்சி ஒரு திருப்பு முனையான தருணம் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மின்சார வாகன சந்தை தொடர்ந்து வேகமாக முன்னேறி வரும் சூழலில் அது தொடர்பான பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் உறுதிப்பாடுகளுக்கு ஒரு வலுவான உள்நாட்டு மறுசுழற்சி சூழல் அமைப்பை உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதர் திரு ஹெர்வே டெல்பின் கூறுகையில், காற்று மாசுபாட்டை வெகுவாக குறைப்பதில் மின்கலன்கள் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்தார். இந்த கூட்டு முயற்சியின் மூலம் சோதனை கட்டத்தில் உள்ள மேம்பட்ட மின்கலன்களை மக்களின் பயன்பாட்டிற்கு விரைவாக கொண்டு வர முடியும் என்றும் தெரிவித்தார்.
0: மேற்கு வங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை கட்டுக்குள் கொண்டுவர கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேற்கு வங்க மாநில தலைமை செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படை அதிகாரிகளுக்கு அவர் பிறப்பித்துள்ள உத்தரவில் வன்முறை ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் தேர்தலுக்கு பின் நடைபெற்ற வன்முறையில் 2 பேர் உயிர்ந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் இத்தகைய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக செல்வி மம்தா பானர்ஜி மறுத்துள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்றும் அது எப்போதும் மதிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தின் அதிகார பரிமாற்றம் என்பது எப்போதும் அமைதியான முறையில்தான் நடைபெற்றுள்ளது என்றும் செல்வி மம்தா பானர்ஜியின் கருத்துக்கள் கவலையளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். இது பிஜேபி மீதான தாக்குதல் அல்ல என்றும், மாறாக ஜனநாயகம் மற்றும் அரசியல் அமைப்பு சட்டம் மீதான தாக்குதல் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், செல்வி மம்தா பானர்ஜி மக்களின் தீர்ப்பை நிராகரிப்பது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் மற்றும் பாதுகாப்பு படைகள் போன்றவற்றின் நம்பகத்தன்மையை சிதைக்கவும் சுதந்திரமான, நியாயமான மற்றும் பாதுகாப்பான தேர்தல்களை உறுதி செய்யும் நடைமுறைகளை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டு மே 10 இந்தியாவின் கணினி அமைப்புகளை பாகிஸ்தான் செயலிழக்க செய்ததாக மத்திய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் கூறுவது போன்ற சமூக ஊடகங்களில் பரவி வரும் வீடியோ போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்க்கும் பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த வீடியோ செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டு தவறான தகவல்களை பரப்பும் நோக்கத்தில் பாகிஸ்தானிய குழுக்களால் அது பரப்பப்பட்டு வருவதாகவும் பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற போலி வீடியோக்களை நம்ப வேண்டாம் என்றும் factcheck@pab.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியில் இதுபோன்ற வீடியோக்கள் குறித்து புகார்கள் பதிவு செய்து அதன் உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளலாம் என்றும் பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்காக தாவேக தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு RV அரளைக்கரை சந்தித்து உரிமை கோரினார். இன்று பிற்பகல் மக்கள் மாளிகைக்கு சென்று அதற்கான கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கினார். ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் தற்போது தாவேக 108, காங்கிரஸ் 5 என மொத்தம் 113 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. மேலும் 6 உறுப்பினர்களின் ஆதரவை திரட்டும் வகையில் வேறு சில கட்சிகளுடன் தாவேக்கே சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் தாவேக தலைமையில் புதிய அரசு அமைய காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கும் என்று தமிழ்நாட்டிற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு அமைக்க தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்குமாறு திரு விஜய் கேட்டுக்கொண்டதாக கூறினார். அரசியல் சாசனத்தில் நம்பிக்கை இல்லாத மதவாத கட்சிகளுடனான கூட்டணியில் இருந்து தாவேகா விலகி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆதரவு வழங்கப்படுவதாகவும் திரு சோடங்கர் தெரிவித்தார். பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் ஏற்பட்டுள்ள இந்த கூட்டணி உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற

0: சட்டமன்ற தேர்தல்களிலும் தொடரும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையே இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுகவின் செய்தி தொடர்பாளர் திருமதி கனிமொழி, காங்கிரசின் இந்நடவடிக்கை நம்பிக்கை துரோகம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
1: புதுச்சேரியில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் டிஜிட்டல் கரன்சியை பெறுவதற்கு இகேஒய்சியை புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என்று குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக பணம் செலுத்தப்பட்ட முறைக்கு பதிலாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி டிஜிட்டல் கரன்சி அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும், இது ஒருவரது வங்கிக் கணக்கில் வரவு வைத்த பிறகு 3 மாதங்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டிஜிட்டல் கரன்சியை பெறுவதற்கு இகேஒய்

நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக பணம் செலுத்தப்பட்ட முறைக்கு பதிலாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி டிஜிட்டல் கரன்சி அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும், இது ஒருவரது வங்கிக் கணக்கில் வரவு வைத்த பிறகு 3 மாதங்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டிஜிட்டல் கரன்சியை பெறுவதற்கு இகேஒய்சி புதுப்பிக்க வேண்டும் என்றும், அப்படி செய்யாதவர்கள் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டையுடன் பொது சேவை மையங்களுக்கு சென்று கட்டணம் ஏதுமின்றி புதுப்பித்துக் கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை சார்பில் விரைவில் அனைத்து தொகுதிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் வரும் 8ஆம் தேதி சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற உள்ளதாக அம்மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த மனநலம், குழந்தைகள் அறுவை சிகிச்சை, இருதயம், நரம்பியல் உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க உள்ளதாகவும், இந்த வாய்ப்பை காரைக்கால் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பொது இடங்களில் உயிரியல் நச்சுக்களை பயன்படுத்தி பெரும் இழப்புகளை ஏற்படுத்தும் ISIS பயங்கரவாத அமைப்பின் சதித்திட்டத்தில் தொடர்புடையதாக ஒரு மருத்துவர் உட்பட 3 பேர் மீது தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சிறப்பு NIA நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த குற்றப்பத்திரிகையில், ஐதராபாத்தைச் சேர்ந்த டாக்டர் சையத் அகமது மொய்தீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் மற்றும் முகமது சுஹேல் ஆகியோரின் பெயர்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. இத்தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை மேற்கொண்ட விசாரணையில், வெளிநாடுகளில் உள்ள ISIS தீவிரவாதிகளின் வழிகாட்டுதலின்படி இந்த மூவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டது தெரியவந்துள்ளது. மேலும் சமூக வலைதளங்கள் மூலம் இளைஞர்களை மூளை சலவை செய்து அவர்களின் மூலம் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் உயிரியல் நச்சுக்களை பயன்படுத்தி பீதியை ஏற்படுத்துவதுமே இவர்களின் நோக்கமாக இருந்துள்ளது. ஆமணக்கு விதைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ரைசின் என்ற அதிபயங்கர நச்சுப் பொருளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்டுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. உலக சாகச நடனங்கள் மற்றும் நடன விளையாட்டு கட்டமைப்பானது நடப்பாண்டிற்கான ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பைக்கான போட்டியை இந்தியாவில் நடத்தவுள்ளது. இதற்கான தேர்வு மற்றும் பயிற்சி முகாம் வரும் வெள்ளிக்கிழமை புதுடெல்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று இரவு 7:30 தொடங்கும் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் ஐதராபாத் சன்ரைசர்ஸ் அணியும் விளையாடுகின்றன. ஐதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச விளையாட்டு அரங்கில் இந்த போட்டி நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்ட முடிவானது நீதித்துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்காக தாவேக தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு RV அரளேக்கரை சந்தித்து உரிமை கோரினார். புதுச்சேரியில் சிவப்பு அட்டைதாரர்கள் டிஜிட்டல் கரன்சியை பெறுவதற்கு இகேஒய்சி புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என்று குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 6:21. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். முதல் பாடல் ஹாரிஸ் ஜாரஜ் இசையில, வாலியின் வரிகள்ல ஹரிசரன் மற்றும் மதுஸ்ரீ பாடிய பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து.

மனம் விரும்புதை நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததா கேட்க போற பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில, நாமுத்துக்குமார் வரிகள்ல, ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து.

வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் உருமுதே அடுத்த பாட்டை. விஜய் ஆண்டனி இசையில, வைரமுத்து வரிகள்ல, ஜெயதேவ் மற்றும் ராஜலட்சுமி பாடிய பாடல் டிஷ்யூம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 6:38. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததா கேட்க போற பாடல் ஜி வி பிரகாஷ் இசையில நா முத்துக்குமார் வரிகள்ல சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் வெயில் திரைப்படத்திலிருந்து.

மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நாம அடுத்ததா கேட்க போற பாட்டு வித்யாசாகர் இசையில யுகபாரதி வரிகள்ல மது பாலகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல் சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து.

மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததாக கேட்க போற பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில நா முத்துக்குமார் வரிகள்ல கே கே மற்றும் ஸ்ரேயா கோஷால் பாடிய பாடல் போஸ் திரைப்படத்திலிருந்து.

0: இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுடெல்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகள், பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அரசின் பதவியேற்பு விழா வரும் 9ஆம் தேதி பிரிகேட் பரேட் மைதானத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சமீக் பட்டாச்சாரியா, அன்று காலை 10 மணிக்கு தொடங்கும் விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என்று தெரிவித்தார். மின்சார வாகன பயன்பாட்டிற்கான பேட்டரியை மறுசுழற்சி செய்வதற்கான திறன் மேம்பாடு குறித்து இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் 169 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கூட்டு முயற்சியை தொடங்கியுள்ளன. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்காக தாவேக தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ஆர் வே அலேக்கரை சந்தித்து உரிமை கோரினார். இன்று பிற்பகல் மக்கள் மாளிகைக்கு சென்று அதற்கான கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கினார். புதுச்சேரியில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் டிஜிட்டல் கரன்சியை பெறுவதற்காக இகேஓசியை புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என்று குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையிலான கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் நல்லெண்ண பயணமாக இந்திய கடற்படை கப்பல் சுனன்யா மியான்மரின் யாங்குன் துறைமுகத்தை சென்றடைந்தது. உலக சாகச நடனங்கள் மற்றும் நடன விளையாட்டு கட்டமைப்பானது நடப்பு ஆண்டிற்கான ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பைக்கான போட்டியை இந்தியாவில் நடத்தவுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 5 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03. ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே வரும் பாடல் சண்டக்கோழி படத்திலிருந்து.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.

0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
0: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: மனம் விரும்புதா கேட்க போற பாடல் கோடம்பாக்கம் படத்திலிருந்து.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. ஸ்வீடனின் டெபே சைக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் திரு லோ டாம் இடையே நடைபெற்ற பேச்சுக்களுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை, மருந்தியல், கல்வி, வங்கி மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தங்கள் வகை செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுக்களின் போது சர்வதேச விவகாரங்கள் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு துறையில் வியட்நாம் உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வியட்நாம் துணை பிரதமர் ஜெனரல் பான் வாங் கியாங்குடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வியட்நாமுடன் நீண்டகால நட்பை இந்தியா கொண்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மேற்குவங்கத்தில் புதிய அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சமிக் பட்டாச்சாரியா கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நாளை மறுநாள் மாலை 4 மணிக்கு நடைபெறும் என தெரிவித்தார். இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து வரும் சனிக்கிழமை புதிய அரசின் பதவியேற்பு விழா காலை 10 மணிக்கு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், 20 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் திரு சமிக் பட்டாச்சாரியா தெரிவித்தார்.

மேற்குவங்கத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையில் ஈடுபடுவோரை கைது செய்யுமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பின்னர் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பதற்றம் அளிக்கக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்க தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர், கொல்கத்தா காவல் ஆணையர், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்ள சேமிப்பு கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு சேமிப்பு கிடங்குகளுக்கான நெறிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும்

அவசியத்தையும் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். எஃகு துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதம் 1,40,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 5.8% அதிகமாகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளின் ஆணையக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதென இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கையெழுத்தானதன் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று பர்ஹான்பூரில் தொழில்துறையினர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய பிரதேச அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் திரு மோகன் யாதவ் பட்டியலிட்டார். மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் தலைவராக திரு சசிசேகர் வெம்பட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளில் இருந்து 3 ஆண்டுகளுக்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கர்நாடகாவில் நடைபெற்ற 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்துள்ள வெற்றி அரசின் சிறந்த நிர்வாகத்திற்கான அங்கீகாரம் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். இன்று மைசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது அரசு முழு பதவிக்காலத்தையும் பூர்த்தி செய்யும் என்றார். ரயில் பாதை பராமரிப்பு பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் கூறியுள்ளது. ரயில்கள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாவதற்கு ரயில் பாதை பராமரிப்பு பணிகளின் குறைபாடுகளே காரணம் என தெரியவந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வாரியத்தின் சார்பில் மண்டல அலுவலர்களுக்கு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. குஜராத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 83.86% உள்ளது என அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அதிகபட்சமாக நர்மதா மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் 90.85% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 2 நக்சலைட்டுகளை காவல்துறையினர் கைது செய்தனர். லத்தேகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு குமார் கௌரவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு குமார் கௌரவ் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1,00,000 மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஓய்வூதியதாரர்களுக்கும் இது பொருந்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் போதைப் பொருள் கடத்தியது தொடர்பாக 2 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். சஹரான்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அதிகாரி திரு அசோக் சிசோடியா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் திரு அசோக் சிசோடியா தெரிவித்தார். இந்தியா தென்கொரியா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக்கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இரு நாடுகளின் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெபேஸ் செக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நான்போக் ஞான்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷாந்த், முகமது எசீர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான முதல் சுற்று ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பவுல் நிவேஷ் மற்றும் ரன்வீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். ஆசிய கோப்பைக்கான நடன விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஆசிய பசிபிக் கோல்ஃப் சாம்பியன்

0: போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குந்தாஸ் கவுல் சந்து உட்பட 3 பேர் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போட்டி இந்தோனேஷியாவில் வரும் 12 தேதி தொடங்கி 15 தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. ஸ்வீடனின் டெபே சைக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொள்ளி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: Once again, welcome back to the show, மனம் விரும்புதே. மனம் விரும்புத நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததாக கேட்க போற பாடல் சபேஷ் முரளி இசையில யுகபாரதி வரிகள்ல வி வி பிரசன்னா பாடிய பாடல் பொக்கிஷம் திரைப்படத்திற்காக.

0: மச்சான், எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா வண்டி ஓட்டணும், அதுக்கு ஒரு வழி என்ன சொல்ல?
1: இது கேள்வி.
2: ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுற பழக்கம் இருக்கா?
1: சிக்னலை
2: ஒழுங்கா
0: மதிப்போம், விபத்தில்லா பயணம் தொடர்வோம்.

மனம் விரும்புதி நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததாக கேட்க போற பாடல் வித்யாசாகர் இசையில வைரமுத்து வரிகள்ல கே எஸ் சித்ரா, சுஜாதா மற்றும் சங்கீதா சாஜித் பாடிய பாடல் ஸ்நேகிதியை திரைப்படத்திற்காக.

நேரம் 7:50. மனம் விரும்புதிய நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததா கேட்க போற பாடல் இளையராஜா இசையில நாமுத்துக்குமார் வரிகள்ல விஜய் யேசுதாஸ் பாடிய பாடல் ஜூலி கணபதி திரைப்படத்திற்காக.

0: இது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். இந்தியாவும் வியட்நாமும் டிஜிட்டல் தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், மருத்துவப் பொருட்கள், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. இன்று பிற்பகலில் புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளமான இசிஐ நெட் அண்மையில் முடிந்த சட்டமன்ற தேர்தல்களில் நிகழ்நேர கண்காணிப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதில் சிறப்பாக பங்காற்றியுள்ளது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 10 கோடிக்கும் அதிகமானோர் இசி நெட் செயலியை பதிவிறக்கம் செய்திருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருகிறது என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். மேற்காசிய நெருக்கடிக்கு மத்தியிலும் சமையல் எரிவாயு விநியோகத்தை 100% வர்த்தக எரிவாயு விநியோகத்தை 70% வரையிலும் உறுதி செய்ய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பஞ்சாபில் ஜலந்தர் மற்றும் அமிர்தசரஸில் காசாவில் நேற்று நடைபெற்ற குண்டுவெடிப்பு நடைபெற்ற இடங்களில் அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு கௌரவ் யாதவ் இன்று பார்வையிட்டார். மாஹேவில் உள்ள இந்திராகாந்தி அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் விவரங்களுக்கு கல்லூரி இணையதளமான www.igptc.mahe.in தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் தற்போது நடைபெற்று வரும் IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியும் விளையாடுகின்றன. டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதனையடுத்து களமிறங்கிய ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி சற்று முன் வரை 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 79 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:02:50 நொடிகள். சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். 6 minutes past 8 ஆன் அ பியூட்டிஃபுல் வெனஸ்டே ஈவினிங் அண்ட் யூ ஆர் டியூன்ட் இன் டு ஆகாஷ்வாணி சென்னை, எஃப்எம் ரெயின்போ ஆன் 101.4. யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வித் மீ ஷிஃபாலி. ஃப்ரெண்ட்ஸ் இன் புதுச்சேரி ஹாவ் டியூன்ட் இன் வாயா எஃப்எம் ரெயின்போ 102.8 அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் த ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் த வேர்ல்ட் ஹாவ் டியூன்ட் இன் வாயா த நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப். குட் ஈவினிங். As always on Music by the Bay, we are going to treat you to some amazing English and Western music tunes. To begin things, we have Dream Theater all set to perform another day.

எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நேரம் 9:16. பகல் முழுக்க இருந்த டென்ஷன் ப்ரெஷர் எல்லாத்தையும் அப்படியே கழட்டி வச்சுட்டு நம்ம மனசு என்ன பேச வருது அப்படின்னு கேட்குற டைம் இது. கூடவே சில பழைய இனிமையான நினைவுகளும் வந்து போகும். இந்த அழக இன்னும் அழகாகத்தான் நான் வந்திருக்கேன். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வானத்தில் தேன் பொழிந்து உங்கள் நெஞ்சிலே இசை சிந்தும் நேரம். இது தேன் சிந்து தெய்வானம். நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். பிரிந்த நதிகள் மீண்டும் சேர்ந்தன. பேசாத மௌனம் பாட்டாக மாறின. பழைய கவலைகள் மறைய பாதையெங்கும் பூக்கள் பூக்க காலம் நம்மை இன்று ஒன்றாக்கியது. பாடல் கேட்கலாம் அன்பே ஓடிவா திரைப்படத்திற்காக.

முற்று பெறாத முத்தங்களின் கணக்கு இது, முடியாமல் தொடரும் அன்பின் வழக்கு இது. உன் விழிப்பார்வையில் காயங்கள் மறைய, தோல் சேரும் மாலையாய் நம் நேசம் வளர, இனிவரும் காலங்கள் சுகமான ராகமே. பாடல் கேட்கலாம் ஆலய தீபம் திரைப்படத்திற்காக.

நேரம் 9:26. சில்லென வீசும் பூவாடை காற்று, சின்னஞ்சிறு பூக்களிடம் பேசும் காதல், குடையிருந்தும் நனைய துடிக்கும் மனது, கொட்டு மழையில் காணும் புது சுகம், இந்த சாரல் காற்றில் கலக்கட்டும் நம் இசை. பாடல் கேட்கலாம் மைடியர் குட்டிச்சாத்தான் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். தேன் சிந்ததே வானத்தில் சிந்தாத உன் புன்னகை ஒரு மணிமாலை, செவ்வானத்து விண்மீன்கள் உந்தன் கண்கள், அழகு மாறாத தென்பாங்கு பூவே, இனி காலமெல்லாம் நம்மிடையே புதுமைகள் பல கோடி. பாடல் கேட்கலாம் பகலில் ஒரு இரவு திரைப்படத்திற்காக.

நேரம் 9:41. வானத்து நிலவை விட பேரழகு உந்தன் அன்பின் புன்னகைதான். அந்த அன்பு இல்லாத நாட்களோ தேய்ந்து போகும் விண்ணிலாதான். பாடல் கேட்கலாம், பட்டின பிரவேசம் படத்திலிருந்து.

தேன் சிந்து தேவானத்தில் பூவின் வாசம், பொன்மழை தூறல், இதயம் எழுதிய இதமான காவியம், கண்கள் சொல்லும் கவிதை மொழிகளாய் இதோ ஒரு இனிய திருக்கோளம். பாடல் கேட்கலாம், நான் வாழ வைப்பேன் திரைப்படத்திலிருந்து.

ரகசிய காதலை சிந்திக்கவும், எதிர்கால இன்பத்தை சந்திக்கவும், முத்து சிப்பியாய் சிரித்து கொண்டே முல்லை மலர் சோலையில் ஒரு பயணம். சந்திப்போமா? பாடல் கேட்கலாம் சித்தி திரைப்படத்திற்காக.

ஒரே செடியில் பூத்த மலர்கள், ஆனாலும் வெவ்வேறு பாதைகள். அலையில் ஆடினாலும் இறைவன் சூடினாலும் அமைதி தருவதே வாழ்வின் பெருமை. பாடல் கேட்கலாம் இரு மலர்கள் திரைப்படத்திற்காக.

தேன் சிந்து தேவானத்தில் வளரும் நிலவின் ஒளியில் வழியட்டும் இன்ப நினைவுகள். அச்சமும் நாணமும் உடல் கொள்ள, ஆசை நெஞ்சம் ஆட்டம் போட, இனிமையான இந்த இரவில் இன்பங்கள் மட்டும் பெருகட்டும். பாடல் கேட்கலாம் கர்ணன் திரைப்படத்திற்காக.

தேன் சிந்து தேவானத்தில் துன்பக்கடல்ல துடுப்பாகி சோர்ந்த மனதிற்கு மருந்தாகி சொல்லாத கதைகளை சொல்லும் இசையில் துள்ளாத மனமும் கொஞ்சம் துள்ளட்டுமே. பாடல் கேட்கலாம் கல்யாண பரிசு திரைப்படத்திற்காக.

இனி நாம் இருவர் என்பதில்லை, நாம் இருவர் ஒருவர் என்பதே உண்மை. இதயங்கள் இணைந்த திருமண பந்தத்தில் நேரம் காலம் மறந்து உலகமே நமக்கினி ஆனந்த கோலம். பாடல் கேட்கலாம் எங்கள் தங்க ராஜா திரைப்படத்திற்காக.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம்.

நேரம் 10:32. நான் குயிலாக இசைக்க நீ அதன் குரலாக மாற வேண்டும். நான் பாட்டாக ஒலிக்க நீ அதன் பொருளாக சேர வேண்டும். பாட்டும் பொருளும் போல நாம் இணைந்து வாழ வேண்டும். பாடல் கேட்கலாம் செல்வமகள் திரைப்படத்திற்காக.

பார்வை நீ என்றால் அதன் ஒளி நான், கோவில் நீ என்றால் அதன் சுடர் நான். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீயும் நானும் ஒருவரே, பிரிவே இல்லாத பெருங்காதல் நாம். பாடல் கேட்கலாம் இதய கமலம் திரைப்படத்திற்காக.

நேரம் 10:45. தேன் சுந்து தேவானத்தில் இனி கேட்கலாம் கிரகப்பிரவேசம் திரைப்பட பாடல்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம்.

0: நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தேன் சுந்ததேவானத்தின் நிறைவாக பாடல் கேட்கலாம், சாந்தி திரைப்பட பாடல்.

நேரம் 11 மணி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. ஆறு மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் இளநீருக்கான குட்டை தென்னை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். சூழல் அறிவோம். மழைநீர் சேகரிப்பு மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி. வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீநாத் அவர்கள். 7:00 புதுவை புதுமை. சொத்துக்கள் விற்கும் போதும் வாங்கும் போதும் கவனிக்க வேண்டிய சட்ட விதிமுறைகள் குறித்து கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் என் ஜவஹர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். நலமாய் வாழ ஆஸ்துமா சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோகநாத் அவர்கள். எழும்புவதற்கு வணக்கம் மக்களே. முதல் 8:15 மற்றும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை. 8:55 சைபாலின் இன்று வரும் தகவல். பழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:20 திரை இசை, 10:20 கெட் செட் கோ. பதினொன்று மெலடி மேஜிக், 12:00 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். ஒன்று இரண்டிற்கு ஹாய் ஸ்நேகிதியே, திரையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே கங்கா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், பொதுவான நரம்பியல் பிரச்சினை குறித்து விளக்கம் அளிக்கிறார் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நரம்பியல் துறை சிறப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.

நான்கு மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், ஐந்து மணிக்கு திரை இசை, 6:20 முதல் 7 மணி மற்றும் 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே. எட்டு மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 முதல் 11 மணி வரை தேன் சுந்த தேவானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். பதினொன்று 10:00 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரையும், மணிக்குறு முறை 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகள், 7:15 பிற்பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, 9:00 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள்

0: put into bat first, Sunrisers Hyderabad posted 235 for 4 in stipulated 20 overs with the help of Henrik Claassen's 69 runs off 43 balls and Ishan Kishan's 55 off 32. And that is the end of this news bulletin.
1: நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.

0: 5 hours 55 minutes 29 30 31 32 34 35 37. மேடம் கேட்சியா மேடம்?
1: ஐயோ, ஓகே.

மேடம் நெக்ஸ்ட் மைக் மேடம். 4 hours 56 minutes 7 seconds 9 10 11 12 14